பக்தி பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை அமுதம். 5:41 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் லவக்குசா திரைப்படத்திலிருந்து.

பிள்ளா ஆனந்த நிலையை கண்டான். ஜெகம் புகழும்

கேட்டு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு இணைந்திருக்கிறோம். இசையமுதம் தரும் அடுத்த பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டு ரசித்தோம் இசை அமுதம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான மூன்று கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று தொடங்க உள்ளது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டுப்பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. வறட்சி நிவாரணம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக்க அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டியெறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் சேவை செய்திகள். ஸ்ரீ நவநீத கண்ணன் சன்னதி கீழமாரட்ட வீதி மதுரை. ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 7ஆம் நாள் திருநாள் வீதி புறப்பாடு. பராபவரிடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் 10/9/2026 வியாழக்கிழமை கருட வாகனத்தில் வீதி புறப்பாடு நடைபெறுவதால் மாலை 6 மணிக்கு சுவாமி புறப்பாடாகி கீழமாரட்டு வீதி சுவாமி சன்னதி, அம்மன் கோயில் சன்னதி, கீழ ஆவணி மூல வீதி, தெற்கு ஆவணி மூல வீதி, தொட்டியன் கிணற்று தெரு, மேட்டு தெரு, மேல ஆவணி மூல வீதி, வடக்கு ஆவணி மூல வீதி, தலவாய் அக்ரஹாரம், வடக்கு மாசி வீதி, பரமேஸ்வரம் பிள்ளை சந்து, வக்கீல் புது தெரு வழியாக சன்னதி வந்து சேரும். ஸ்ரீ பெருமாள் கருட வாகனத்தில் வீதியில் வரும்போது மலர்கள் மாலைகள் நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கலாம் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.

0: ஆவணி மூலவீதி, வடக்கு ஆவணி மூலவீதி, தலவாய் அக்ரஹாரம், வடக்கு மாசி வீதி, பரமேஸ்வரம் பிள்ளை சந்து, வக்கீல் புதுத்தெரு வழியாக சன்னதி வந்து சேரும். ஸ்ரீ பெருமாள் கருட வாகனத்தில் வீதியில் வரும்போது மலர்கள் மாலைகள் நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கலாம் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
1: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நேரம் 6:10.
5: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள்.
6: ஜீவ காருண்யம் என்பது வெறும் இரக்கம் மட்டுமல்ல, ஜீவ காருண்யம் எல்லா உயிர்களிடத்தும் காட்டும் இரக்கம். அது பிற உயிர்களின் துன்பத்தை தன் துன்பமாக உணரும் பேரன்பு. மனிதர்களாகிய நாம் சக மனிதர்களிடம் காட்டுவது அன்பு. ஆனால் பேச முடியாத விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என அனைத்து உயிர்களிடத்தும் காட்டுவதுதான் ஜீவகாருண்யம். அருட்பிரகாச வள்ளலாரை பற்றி அறியாதோர் எவரும் இலர். தமிழ் மண்ணில் ஜீவகாருண்யத்தை பெருநெறியாக உயர்த்தியவர் அந்த மகான். உயிர்களின் பசியையும் துயரத்தையும் கண்டு உருகியவர் அவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரிகள் மூலமாக தாவரங்கள் வாடினால் கூட தன் இதயம் பதறும் என்று காட்டியவர் வள்ளலார். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்பதே அவரது வாழ்வின் உயரிய நோக்கமாகும். பசியால் வாடும் உயிர்களுக்கு உணவளிப்பதே மாபெரும் புண்ணியம் என்று உரைத்து அதற்காக அவர் ஏற்றிய தர்மச்சாலையின் அடுப்பு இன்றளவும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது, அதை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு ஊரில் பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் இறைவனுக்கு 1000 செலவு செய்து பூஜைகளும் வழிபாடும் செய்து வந்தார். ஆனால் அவர் வீட்டின் வாசலின் பசியோடு காத்திருக்கும் நாய்களையோ தாகத்தோடு நிற்கும் மாடுகளையோ விரட்டி அடிப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு துறவி அவர் வீட்டிற்கு வந்தார். செல்வந்தர் அவரை வரவேற்று, சுவாமி, நான் தினமும் இறைவனுக்கு எவ்வளவோ தொண்டு செய்கிறேன், ஆனால் எனக்கு அமைதி கிடைக்கவில்லையே, ஏன் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி புன்னகையோடு, ஐயா, இறைவன் கோயிலில் மட்டும் இல்லை, உமது வாசலில் தாகத்தோடு நிற்கும் விலங்குகளின் உருவத்திலும் இருக்கிறான். வாயில்லா ஜீவன்களின் பசியையும் தாகத்தையும் போக்காத எந்த வழிபாடும் இறைவனை அடைவதில்லை என்றார். அன்று முதல் அந்த செல்வந்தர் தனது தட்டுப்பாடுகளையெல்லாம் மாற்றி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு நீர் வழங்கத் தொடங்கினார். அதன் பின்பே அவரது மனதில் உண்மையான நிம்மதியும் நிறைவும் நிலவியது. ஒரு அதிசயம் பாருங்கள், நாம் இப்போது ஜீவ காருண்யம் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது நமது வானொலி நிலையத்திற்கு வெளியே மதுரை வீதியில் மழை தூறல் விழுவதை காண முடிகிறது. மழை தூறல் நின்று போச்சு, ஆகவே கவிதை தூறலில் நினைவோமா? உயிர்களின் துயரம் உனதாக மாறட்டும், உன் உள்ளத்தில் கருணை ஊற்றாக பாயட்டும், கூண்டில் அடைக்கும் பறவைகளின் சிறகில் சுதந்திர காற்றை சுவாசிக்க விடு, தாகத்தில் தவிக்கும் விலங்கின் கண்ணீரில்

0: அன்பனும் அமுதத்தை ஊற்றிவிடு. மனுஷ தர்மத்தின் உச்சம் இதுவே. ஜீவ காருண்யமே இறைவனின் வடிவமே. ஆழமான சிந்திக்கத்தக்க கருத்து ஒன்றை இங்கே சொல்ல விரும்புகிறேன். கண்ணீரும் செந்நீரும் எங்கு சிந்துகிறதோ அங்கு வேதனையும் வலியும் வெளிப்படையாக இருக்கும். அதை உணர்ந்து விலகி நிற்பதே மெய்யான கருணையாகும். தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்றாலும் உணர்வு பூர்வமாக வலியை வெளிப்படுத்தும் விலங்குகளின் துயரத்தை உணர்வது ஜீவ காருண்யத்தின் முதல் படியாகும். வள்ளலாரின் வழியில் உயர்களிடத்தில் அன்பை பொழிந்திடுவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள்.

0: சேகரம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை.
1: இந்நாளின் சிறப்பு. ஆகஸ்ட் 22 இந்நாளின் சிறப்பு. 1639 ஆண்டு இதே நாள்லதான் தமிழ்நாட்டின் தலைநகரமாகிய சென்னை தோன்றியதால் சென்னை தினம் கொண்டாடப்படுகிறது. 2004 இருந்து இந்நாள் நினைவு கூறப்பட்டு வருகிறது.
2: இந்தியாவின் முதலாவது தலைமை ஆளுநர் வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவர்களின் நினைவு தினம் இன்று ஆண்டு 1818.
1: 1872 இதே நாளான ஆகஸ்ட் 22 அன்றுதான் இலங்கையில் முதலாவது அஞ்சல் அட்டை வெளியிடப்பட்டது. 1911 இதே நாளான ஆகஸ்ட் 22 அன்றுதான் பாரிஸில் காணாமல் போன மோனாலிசா ஓவியம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது.
2: இந்திய எழுத்தாளர் ஹரிசங்கர் பரசாயி அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1924.
1: 1932 தொலைக்காட்சி சேவையை முதல் முதலாக பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் சோதித்தது.
2: இந்திய விடுதலை போராட்ட வீரர் சீர்திருத்தவாதி ஏக்நாத் ராமகிருஷ்ண ரானாடே அவர்களின் நினைவு தினம் இன்று ஆண்டு 1982.
1: 1989 இதே நாளான ஆகஸ்ட் 22 அன்றுதான் நெப்டியூனின் முதலாவது கோள் வளையம் கண்டுபிடிக்கப்பட்டது.
3: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புதிய காலை. நம் பண்பலையில் இன்று கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தியில் அறிவிப்புகளை தொடர்ந்து பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல் கேட்கலாம். 6:55 பூந்தளிர். 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் சொல்லரிமார் வழங்கும் ஆலய அற்புதங்கள். வல்லநாடு ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் திருக்கோவில் பற்றிய தகவல் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். காலை 7:40 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தமதி விருப்ப பாடல்களாக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்களில் இன்று நேயர் விருப்பம் எம் வேல்பாண்டியன் அவர்களாக. 10:30 ஒருபட பாடல்கள் கத்தி

திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு அப்பவே சொன்னாங்க. 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 டல்லியாஞ்சலாக, 11:47 திரை இசை. 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு கவிதை இறங்கும், 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 4:02 ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக, 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்னஞ்சலாக. மாலை 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 அந்திப்பூக்கள். 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கள்ளழகர் மெட்ரிகுலேஷன் மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9 மணிக்கு காற்றில் வரியும் கடித மலர்கள். 9:30 சக்கரவியூகம் பகுதி 15 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11 மணிக்கு மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும். 11:59 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:44 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: 8 300 37 57
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: மீனாட்சி, பிரமாதம்.
0: என்ன நான் சொல்றேன்,
5: காஃபி பிரமாதம்.
0: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
5: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
7: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேரம் 6:30. இனி கேட்கலாம்
8: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
9: செந்தலை வாத்து தமிழ்நாட்டில் இருந்ததா? அழகிய வாத்து இனங்களில் செந்தலை வாத்து தற்போது முற்றிலும் அற்றுப்போனதாக கருதப்பட்டாலும் அவை இன்னும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என சிலர் நம்புகின்றனர். ஆண் பறவை இளஞ்சிவப்பு நிறத்தில் தலை, அழகு, கழுத்து ஆகியவற்றை கொண்டது. உடல் கருப்பாகவும் இறக்கையில் வெள்ளை திட்டும் இருக்கும். பெண் பறவையின் தலை மங்கலான இளஞ்சிவப்பு நிறத்திலும், அழகு பழுப்பு கலந்த இளஞ்சிவப்பு நிறத்திலும் இருக்கும். இவை இந்தியாவின் வடபகுதியில், குறிப்பாக கங்கை நதிக்கு வடக்கிலும் பிரம்மபுத்திரா நதிக்கு மேற்கிலும் அதிகம் தென்பட்டதாக குறிப்புகள் சொல்கின்றன. இந்த பகுதி தற்போதைய பீகார் மாநிலத்தில் உள்ள சில இடங்களில் அமைந்திருக்கின்றன. தென்னிந்தியாவை பொறுத்தவரை அருங்காட்சியகத்தில் பாடம் செய்து வைக்கப்பட்ட பறவைகளும் சில குறிப்புகளும் அவ்வப்போது ஆனால் அரிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் காட்டுகின்றன. இதில் 2 குறிப்புகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்திருப்பதை அறிய முடிகிறது. இந்திய பறவைகளின் தந்தை என போற்றப்படும் AOQ-உம் ஸ்ட்ரே ஃபெதர்ஸ் இதழிலும் எச் மார்சலுடன் அவர் இணைந்து எழுதிய இந்தியா, மியான்மர், இலங்கை ஆகிய பகுதியிலுள்ள உணவுக்காக வேட்டையாடக்கூடிய பறவைகளை பற்றிய விரிவான தகவல்களை கொண்ட நூலான த கேம் பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா, பர்மா அண்ட் சிலோன் என்னும் நூலிலும் குறிப்பிடுகிறார். முதலாவதாக, பழவேற்காடு ஏரியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஓர் இளம் பறவை அவரிடம் உள்ளதாக கியூம் குறிப்பிடுகிறார். இந்த பாடம் செய்யப்பட்ட பறவை உலக புகழ்பெற்ற பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்க ஒருவேளை வாய்ப்பு உண்டு. 2 குறிப்பு இந்திய பறவையியலின் முக்கியமான முன்னோடிகளில் ஒருவரான டிசி ஜெட்டான் மதராஸ் சந்தையில் செந்தலை வாத்தினை வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த குறிப்புகளிலிருந்து தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் இந்த பறவை இருந்திருக்கும் என நம்பலாம். செந்தலை வாத்தின் பாடம் செய்யப்பட்ட வடிவம் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்பாஹ்லேன் இங்கிலீஷ் என்பவர் ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து இந்தியா வந்து வாழ்ந்த இயற்கை இயலார் அவர். அவர் இந்திய பறவைகள், தட்டான்கள், வண்ணத்துப்பூச்சிகள் முதலியவற்றை சேகரித்து அருங்காட்சியகங்களுக்கு அளித்தவர். அவற்றை ஓவியமாக தீட்டியும் குறிப்புகளை சேகரித்தும் எழுதியும் வந்துள்ளார். பம்பாய் இயற்கை வரலாற்றுக் கழகத்தின் முக்கிய உறுப்பினர் ஆன அவர் டார்ஜிலிங்கில் இருந்தபோது அங்குள்ள இயற்கை வரலாறு அருங்காட்சியகத்தை புனரமைத்து மேலும் பல உயிரினங்களை பாடம் செய்து அங்கே சேகரித்து வைத்தவர். டார்ஜிலிங் இயற்கை வரலாற்றுக் கழக இதழை ஆரம்பித்து அதன் ஆசிரியராக இருந்தவர். எனினும்

0: ஓய்வு பெற்றவுடன் குடும்பத்துடன் அவர் ஊட்டிக்கு குடிபெயர்ந்தார். அவரது மறைவுக்கு பின் அவரது மனைவி சிபில் டோரத்தி ஹன் தங்களிடம் இருந்த சேகரிப்பை சென்னை அருங்காட்சியகத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். பாடம் செய்யப்பட்ட அந்த இரண்டு செந்தலை வாத்துகளும் அப்படி வந்தவைதான். சார்லஸ் இங்கிலீஷ் பீகாரில் இருந்தபோது 1903 முதல் 1935 வரை 8 செந்தலை வாத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறார். 1954 சென்னை அருங்காட்சியகத்துக்கு 2 பாடம் செய்யப்பட்ட செந்தலை வாத்துக்கள் கொண்டு வரப்பட்டன. இவை இரண்டும் பகானி என்னும் இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்டவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது குறிப்பின்படி கடைசியாக சேகரித்தது ஓர் ஆண் செந்தலை வாத்து. ஆனால் அதற்கு முன்பு 7 ஏப்ரல் 1923 சேகரிக்கப்பட்டு பாடம் செய்யப்பட்ட ஆண் பெண் செந்தலை வாத்துக்கள் அமெரிக்காவில் உள்ள ஏபி பாடி அருங்காட்சியகத்தில் உள்ளன. ஒளிப்படங்கள் இல்லாத காலத்தில் பறவைகள் பற்றிய தகவல்களையும் அவற்றின் பல்வேறு பண்புகளையும் அறிந்து கொள்ள அவற்றை பிடித்து பாடம் செய்து வைத்தனர். பாடம் செய்து வைத்து அவற்றின் உடலில் எந்தெந்த சிறகுகள் என்னென்ன நிறங்கள் உள்ளன என்பதை ஓவியமாக தீட்டி கொண்டு அதுபோலவே மற்ற பறவைகளிடமிருந்து இனம் பிரித்து அடையாளம் கண்டுகொண்டனர். இந்த விவரமான வரைபடங்களே பின்னாள்களில் ஏன் இன்னும் கூட பறவைகளின் கறி கையேடுகள் தயாரிக்க பயன்படுகின்றன. இந்த பாடம் செய்யப்பட்ட முட்டைகளும் பஞ்சடைக்கப்பட்ட பறவைகளின் உடல்களும் இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல அருங்காட்சியகத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ் காளிதாச.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளு, இன்று ஓர் செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி காமாட்சிபுரம் சென்டக்ட் வேளாண் அறிவியல் மையம் கால்நடையின் மடிநோய்க்கான தடுப்பு முறைகள் குறித்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது, கறவை மாடுகளில் மடியில் உள்ள பால் சுரப்பியினால் ஏற்படும் அலர்ஜி மற்றும் தொற்று, இது பெரும்பாலும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளால் ஏற்படுகிறது. மடிநோய் ஏற்பட்டால் பால் உற்பத்தி மற்றும் பாலின் தரம் பாதிக்கப்படும். இதன் அறிகுறிகள் பார்த்தால் பால் அளவு திடீரென்று குறைந்திருக்கும், பாலில் கட்டி துகள்கள் அல்லது நிறமாற்றம் காணப்படும், பாலின் நிறம் அல்லது தன்மை மாறும், மடியின் வீக்கம், சூடு, சிவந்து இருப்பது மற்றும் வலி, மடியின் ஒரு பகுதி மட்டும் கடினமாக இருப்பது, மாட்டிற்கு காய்ச்சல், உணவு உண்ணாமை, சோர்வு, கடுமையான நிலையில் பால் சுரப்பு மிகவும் குறையலாம் அல்லது நின்று கூட விடலாம். இந்த மடிநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று பார்த்தால், கறக்கும் போது சுகாதாரமற்ற முறையை பின்பற்றுவது, கறக்கும் நபரின் கைகள் சுத்தமாக இல்லாமல் இருப்பது, கறக்கும் கருவிகள் மற்றும் பாத்திரங்களை முறையாக சுத்தம் செய்யாமல் இருப்பது, மாட்டு கொட்டகைகளில் அதிக ஈரப்பதம் மற்றும் அசுத்தம், மடி மற்றும் காம்புகளில் காயம் ஏற்படுதல், முறையற்ற கறவை முறைகள், கறக்கும் கருவிகளை முறையாக பராமரிக்காதது, மடிநோய் பாதிக்கப்பட்ட மாட்டிலிருந்து மற்ற மாடுகளுக்கு தொற்று பரவுதல், இதுபோன்று மடிநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. மடிநோயின் தீவிரம் மற்றும் காரண கிருமியை பொறுத்து கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி சிகிச்சை அளிக்க வேண்டும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆன்டிபயாட்டிக்கை தன்னிச்சையாக பயன்படுத்தக்கூடாது, மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சிகிச்சைக்கு பிறகு குறிப்பிட்டுள்ள கால வரையறை வரை அந்த மாட்டின் பாலை மனிதர்கள் பயன்படுத்தக்கூடாது. இதுபோன்ற மடிநோய்க்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேனி சென்டெக்ட் வேளாண் அறிவியல் நிலையம் வழங்கியிருக்கின்றது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இலவச மண் பரிசோதனை விவசாயிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்துள்ளது. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 100 மண் மாதிரிகளுக்கு மண் பரிசோதனை செய்து அறிக்கை இலவசமாக வழங்கப்படுகின்றது. இந்த அறிக்கை முற்றிலும் இலவசம். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது தோட்டத்திலிருந்து 1/2 கிலோ மண் மாதிரியை மட்டும் எடுத்துக்கொண்டு வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம், சின்னமனூர் இந்த அலுவலகத்தில் கொடுத்தால் போதும். இந்த மண் மாதிரியை கொண்டு மண்ணின் சத்துக்கள் குறைபாடுகளை அறியலாம், சரியான உரங்களை சரியான அளவில் பயன்படுத்தலாம், விளைச்சல் அதிகரிக்க உதவும், செலவு குறைந்து லாபம் அதிகரிக்கும். எனவே விவசாயிகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களை, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையம்

0: பயறு விதைகளை பாதுகாப்பாக சேமிக்க தொழில்நுட்பங்களை வழங்கியிருக்கின்றார்கள். பயறு விதைகளை பாதுகாப்பாக சேமிக்க 1 கிலோ விதைக்கு 3 கிராம் கருப்பு மிளகு தூளை கலந்து பயன்படுத்துவதன் மூலம் விதையின் தரத்தை பாதுகாக்கலாம். பச்சை பயறு, துவரை, கொண்டைக்கடலை, உளுந்தம்பருப்பு, மொச்சை போன்ற பயறு வகைகளுக்கு இது சிறந்ததாக இருக்கும். விதைகளை நன்கு காய வைத்து சுத்தம் செய்து கொள்ளவும். 1 கிலோ பயறு விதைக்கு 3 கிராம் கருப்பு மிளகு தூளை எடுத்துக் கொள்ளலாம். கருப்பு மிளகு தூளை விதைகளுடன் நன்கு கலந்து சமமாக படியுமாறு செய்யலாம். காற்று புகாத பாத்திரத்தில் சேமித்து பாதுகாப்பாக வைக்கலாம். இதனால் வண்டுகளை தடுக்கின்றது, விதைகளின் தரத்தையும் முளைச்சலையும் பாதுகாக்கின்றது. இயற்கை முறை பாதுகாப்பானதும் சுற்றுச்சூழலும் நட்பு முறையாக இருக்கின்றது. நீண்டகால சேமிப்பிற்கு தரமான மற்றும் ஆரோக்கியமான விதைகளும் கிடைக்கின்றது. இந்த வகையில் தரமான விதைகள், பாதுகாப்பான சேமிப்பு, அதிக மகசூல் போன்றவற்றை பெறலாம் என தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலையம் மையம் தெரிவிக்கின்றது. இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப பூ கெட்டி இருக்கு, உரமெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறைய. இதுக்கப்புறம் வேற ஏதாவது பூச்சி தாக்குதல் ஏதாவது வருமா, இல்ல நோய் தாக்குதல் எதுவும் வருமா?
2: நோய் தாக்குதல் வந்து இனி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதுக்கு முதல்ல அப்புறம் வெயில் இந்த காற்று இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கு அதிகமாக கொடுத்துச்சு. இந்த மழையும் பேஞ்சு இந்த காற்று அடித்து அடிக்க, குளிர்ச்சி காற்று அடிக்க அடிக்க நல்லாயிருக்கும். இனி பிடிக்கிற விவசாயமும் நல்லாயிருக்கும். இனி வந்து பலன் கம்மியாக வரும். மொதல் கட்டின பலனுக்கு இப்போ பின்னாடி வர்றது கொஞ்சம் கம்மியாக வரும்.
1: இப்போ மொதல் எடுப்பு 4 மாதத்துக்குள்ளே மொதல் எடுப்பு
2: எடுத்துட்டோம்.
1: 4 மாதத்துக்குள்ளே மொதல் எடுப்பு எடுத்துருக்கே, 2வது எடுப்பு எத்தனை மாதத்தில் எடுப்பீங்க?
2: இப்போ 4 மாதத்தில் எடுத்துருக்கோம்னா நீ 2 மாதத்திலே வந்துடும், அடுத்து ஆவணியில் வந்துடும், ஆடி ஆவணி 2 மாதத்தில் பலன் எடுத்துருவோம்.
1: இப்போ பருத்தி எடுத்து எடுப்புக்கெல்லாம் எப்படி ஆள் விட்டு எடுக்கிறீங்களா, எப்படி மிஷின் விட்டு எது எடுக்கிறீங்களா?
2: கிடையாதுப்பா, ஆள் தான்ம்மா, பூரா ஆள் தான். கையை கூலி ஆளை கூப்பிட்டு தான் 300 ரூபா மதியானத்து வரைக்கும் ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து தான் எடுக்கிறோம். காரவங்க கொஞ்சம் 3 பேர் 4 பேர் இருக்கிறதுனால 2 ஆள் 1 ஆள் எங்களுக்கு தேவையான ஆளுகளை கூப்பிட்டு எடுத்துக்கிடுவோம். அதிகமாகலாம் ஆள் செல்லாது. மிஷினுக்கெல்லாம் வேலை கிடையாது, மிஷினில் எடுக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கீழே போட்டுருவோம், நம்ம எடுத்த மாதிரி கையில் அப்படியே எடுத்து எடுத்து மடியில் வச்சு கொண்டு போய் வீடு சேர்த்து கொண்டு போய் இப்போ கடையில் போட்டு வந்துடுவோம்.
1: இப்போ பருத்தி எடுத்து எத்தனை நாள் நீங்கள் வந்து வீட்டில் வைப்பீங்க? அந்த வெடிப்பு வெடித்து காஞ்ச பருத்தியாக இருக்குமா, இல்லை நம்ம வந்து காய போட்டு கொண்டு போய் பருத்தியை வந்து கொடுக்கணுமா கடைக்கு?
2: அது வந்துமா, காய போட்டு கொண்டு போனாலும் 1 நாள் 2 நாள் காய போடுறது வந்து மழை பெஞ்சா தான் காய போட்டு கொண்டு போகணும். மழை பெய்யாட்டி இந்த காற்று இயற்கையிலேயே இப்படியே பிறக்கின உடனே உடனே உடனே கொண்டு போகலாம், கொண்டு போய் கடையில் நிறுத்திடலாம்.
1: இப்போ நீங்கள் பஞ்சு கடைகள்லேயே கொண்டு போய் நேராக கொடுத்துருவீங்க?
2: ஆமாம், கடையில் கொடுத்தமாக்க அவங்க வந்து இந்த பருத்தி இந்த பருத்தி விலைன்னு அவங்க ஒதுக்கி கொடுத்துருவாங்க. 40 கிலோ 50 கிலோ 60 கிலோன்ட்டு நம்ம கொண்டு போய் நம்ம பேரை ஊற சொல்லி வச்சிட்டமாக நிறுத்து நம்மளுக்கு சிட்டியாக போட்டு காசை கொடுத்து விட்ருவாங்க. அதே கணக்கு.
1: பருத்தியில் ரகம் இருக்கு இல்லையா?
2: ஆமாம்.
1: நீங்கள் என்ன ரகம் போட்டிருக்கீங்க, இந்த ஏரியாவுக்கு என்ன ரக பருத்தி வரும்?
2: இதுக்கு முதல்ல வந்து 5வது நம்பருன்ற ஒரு பருத்தி ரகம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லையிருந்து ஒன்று பருத்தி வந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒரு பருத்தி ஏதோ ஒரு ஹைபிரிட்னு பருத்தின்னு கண்டுன்னு கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக அதை வாங்கி போட்டுக்கிட்டே வந்தோம். அதுவும் இல்லாமல் இப்போ அந்த பழைய படிக்க ஒவ்வொன்றான் 5வது நம்பருன்ற பருத்தி தான் நம்ம தரைக்கு செட்டில் ஆகும். இந்த ஏரியாவுக்கு அதுதான் கரெக்டாக விதை வரும்.
1: இந்த ஏரியாவில் என்ன மண் இருக்குது?
2: உப்பு மண்ணுமா, விவசாயம் பூரா உப்பு அத்தான் இருக்கும்.
1: இப்போ இதுக்கான தண்ணி வந்து உங்களுக்கு போர் தண்ணி போடுறீங்களா, இல்லை மோட்டர் எடுத்துக்கிறீங்களா, இல்லை எப்படி தண்ணி வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறீங்க?
2: தேனியில் தான் நம்ம எடுத்து பெரிய மோட்டர் தான் போட்டு எடுத்துக்கிடுவோம். போரும் போட்டு வச்சுருக்கோம். போர் போட்டு வச்சுருக்கோம்னா போர் வந்து தண்ணி இல்லாத நேரத்தில் கிணத்துல ஓட்டி விட்டு அந்த தண்ணியை வெளியே எடுத்து தண்ணி பாய்ச்சிக்கிடுவோம்.
1: சொட்டு நீர் பாசனம் எதுவும் போட்டிருக்கீங்களா?
2: சொட்டு நீர் பாசனம்லாம் நம்ம போடலப்பா, அது எங்களுக்கு லைக் படலை.
1: இல்லை நீங்கள் இப்போ போய் யாரும் உங்களுக்கு தோட்டக்கலைத்துறையில் வந்து இந்த மாதிரி என் பயிர் இப்படி இருக்குது, எனக்கு இப்படி வருது, இதில் எனக்கு வெள்ளாமல் சரியாக வரல அப்படின்னு யாரையாவது நீங்கள் கூட்டு போய் காமிச்சு வந்து யாரும் பார்த்துட்டு போயிருக்காங்களா?
2: இல்லை நெல் நேரம் வந்து பார்ப்பாங்க, வேளாண்மையிலேருந்து பார்த்துட்டு எழுதிட்டு போயிடுவாங்க.
1: இப்போ நீங்கள் போய் நாடி என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே என்னென்ன திட்டங்கள் இருக்குது, நமக்கு என்னென்ன விதைகள் இருக்குது, என்னென்ன மருந்துகள் இருக்குது எல்லாமே அவங்க தருவாங்க நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இந்த முறை பருத்தி போட்டீங்க, அது எத்தனை முறை எடுப்புக்கு வரும்?
2: அது வந்துமா, நான் 6 மாதம் வரைக்கும் எடுக்கலாம்மா. இப்போ 4 மாதம் சொன்னேன்ல, அந்த 4 மாதத்துலேருந்து அங்கிட்டு ஒரு 2 மாதத்துக்கு எடுக்கலாம். அப்புறம் ஆவணிலேயே முடிஞ்சிடும், அது மழை காலம் வந்துடும். அப்போ சீசன் நெல் சீசன் வரும். நெல்

0: சீசனத்தையும் நம்ம கையை நாடணும். அதுதான் சாப்பாட்டுக்கு வர்றதுனால அதை கணக்கு பண்ணணும். அதுக்கு மேலே இது தாங்காது, பூரா காய் பூரா ஊழக்காயாக போயிடும், சுத்தையாக போயிடும். தண்ணி மழையாக பேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா அந்த காய் அழுகல் குத்துரும். அதனால 6 மாதம்தான் அதுக்கு கணக்கு.
1: பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 6:55.
5: வணக்கம் நேர்களே, மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நம்ம கூட பேச காத்திருக்காங்க ஒரு குட்டி பாப்பா.
6: குட்டி பாப்பா
5: காத்திருக்காங்க. அந்த குட்டி பாப்பாவோட பேர் சொல்லுங்க.
6: கனிஷ்கா.
5: அம்மா பேர் என்ன?
6: சோனியா.
5: சோனியா அம்மா சொல்லுங்க.
6: சோனியா அம்மா.
5: அப்பா பேரு?
6: ரவியா. அப்பா.
5: உங்க வீட்டுல வேற யாரு இருக்கா?
6: தாத்தா.
5: தாத்தா பேரு?
6: அட்டனு.
5: அப்படி சொல்லக்கூடாது, சேர்த்து தாத்தா சொல்லுங்க.
6: அட்டனு தாத்தா.
5: வெரி குட். அப்புறம் வேற யாரு இருக்கா?
6: அம்மாச்சி.
5: அம்மாச்சி பேரு?
6: சித்தரா அம்மாச்சி.
5: அட்டி, சூப்பர்மா சூப்பர்மா. சொன்ன உடனே எவ்வளோ அழகாக புரிஞ்சிக்கிட்டு பேரோட சேர்த்து அம்மாச்சி தாத்தாலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ கனிஷ்கா பாட போறாங்க. ரெடி
6: ரெடி.
5: 1 2 3 பாடுங்க.
6: தோசைமா தோசை அம்மா தோசை, ஐசி மாவு குளுந்து மாவு கலந்த தோசை, அம்மாக்கு நாலு அம்மாக்கு ரெண்டு அண்ணுக்கு ரெண்டு பாப்பாக்கு ஒன்று.
5: ஓகே, எனக்கு
6: எனக்கு ரெண்டு.
5: எனக்கு உனக்கு ஒன்று, எனக்கு
6: உனக்கு ரெண்டு.
5: ரெண்டா? தோசைக்கு என்ன தருவீங்க?
6: சட்னி.
5: சாம்பார்?
6: சாம்பார்.
5: தக்காளி சட்னி
6: தருவேன்.
5: தருவீங்களா? இட்லி பொடி?
6: இட்லி பொடி தருவேன்.
5: ஓகே, நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா?
6: தருவேன்.
5: என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
6: ஆமா பிடிக்கும்.
5: ரொம்ப பிடிக்குமா? கொஞ்சம் கோன் பிடிக்குமா?
6: கொஞ்சம் பிடிக்கும்.
5: அச்சோ, நிறைய பிடிக்கும் சொல்லுங்க.
6: நிறைய பிடிக்கும்.
5: சரி, பைக்ல போக பிடிக்குமா? கார்ல போக பிடிக்குமா? நடந்து போக பிடிக்குமா?
6: பைக்ல.
5: பைக்ல பைக்ல போகும்போது எப்படி இருக்கும்?
6: சூப்பரா இருக்கும்.
5: யார் கூட்டு போவா?
6: தாத்தா.
5: ஐயா, ஏ நானும் கூட்டு போறேன், என் கூட வரீங்களா? எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு காத்து வருமா?
6: காத்து வரும்.
5: அப்படியே முன்னாடி உட்காந்து வெடிக்க பார்த்துட்டே போவீங்களா?
6: ஆமா.
5: நிலா நிலா ஓடிவா.
6: இல்லா இல்லா ஓடிவா, இல்லாம ஓடிவா, வாழே ஏறிவா, வாழேறி கொண்டு வா, பட்டவா சுத்தி வா, பாம்போடு சுத்தி வா.
5: ஐ, ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. சரி, நிலா வந்து எப்ப வரும்?
6: நைட்டுதான் வரும்.
5: நம்ம கூட பூந்தொழில ரொம்ப அருமையா பேசின குட்டி பாப்பா. இருங்க இருங்க, உங்க பேர் சொல்லிடுறேன். கனிஷ்கா குட்டிக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி
6: நன்றி.

0: செர்தானா?
1: செர்தாப்பா.
2: இதுவரை கேட்டு ரசித்தோம் புதிய காலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல முதல்ல ஒரு பாடலோட தொடங்கலாம் நிகழ்ச்சியில். வணக்கத்துடன் கோகுலரசி.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகை புகழ் கேட்டு ரசிட்டு இருக்கோம். ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 7:06. இன்னைக்கு வேலை வாய்ப்பு செய்திகள். இந்துஸ்தான் ஊரம் ரசாயன நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், ஆபீசர், மேனேஜர் உட்பட மொத்தம் 79 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ, பிஇ, எம்பிஏ, எம்சிஏ. இதற்கான வயது வரம்பு 18-35 வரை. இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இதற்கு கடைசி நாள் இம்மாதம் 26ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு jobse4.hurl.ne.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகை பூக்கள்.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பாட்டு வேணுமா? தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களாக இசைக்க காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 25:30 மற்றும் 25:30 முன்னணிப்போடு மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள். இன்று காலை 9:02 கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை.
1: யார் சொல்வா?

0: 7:25
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று சனிக்கிழமை வல்லநாடு ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். தூத்துக்குடி நெல்லை நெடுஞ்சாலையில் தூத்துக்குடியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள வல்லநாட்டிலே இந்த திருக்கோவில் உள்ளது. தாமிரபரணி கிழக்கில் வல்லநாடு மலையும் பசுமையான வயல்வெளிகளும் சூழ கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற கோலத்திலே சக்கரபாணி பெருமாள் திருக்காட்சி தருகிறார். சக்கராயுதம் தாங்கியிருப்பதால் இவரை சக்கரபாணி பெருமாள் என்றும் ஆழி விளங்கும் பெருமாள் என்றும் போற்றுகிறார்கள். ஆழி என்னும் சொல்லிற்கு பழம், சர்க்கரை, சுண்ணாம்பு ஆகியவற்றால் ஆன கலவை என்றும் பொருள். இங்குள்ள மூலவர் கல்லால் செதுக்கப்பெற்று மூலிகை பூச்சுக்களால் ஆன திருமேனியாக விளங்குகிறாள். இது இந்த கோவிலுக்கு மட்டுமே உரிய தனி சிறப்பு. மூலவருக்கு திருமஞ்சனம் இல்லை. உற்சவர் மற்றும் பரிவார மூர்த்தங்களுக்கு மட்டுமே திருமஞ்சனம் நிகழும். இங்கு தலவிருட்சம், அத்திமரம் பரிகார வழிபாடுகளுக்கு சிறந்த தலம் இது. கிரக தோஷங்களால் திருமண தடை ஏற்பட்டு அவதிவுறும் அன்பர்கள் தங்களின் ஜென்ம நட்சத்திர நாளிலே இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் தோஷங்கள் விலகிடும், திருமண பேறு கிட்டிடும் என்பது ஐதீகம். இந்த பெருமாளுக்கு நெய்தீபம் ஏற்றி பால் பாயசம் படைத்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும். பெருமாளுக்கு நீராஞ்சன தீபம் ஏற்றி வழிபட்டால் காரிய தடைகள் நீங்கி காரிய சித்திகள் உண்டாகும். கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு திருமஞ்சன வழிபாடு நடைபெறும். இந்த நாட்களில் பெருமாளுக்கு நெய்தீபமேற்றி துளசி மாலை சாற்றி வழிபட்டால் வாழ்வில் வெற்றிகளும் முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திடும். இந்த திருக்கோவில் முன்மண்டபத்தில் மகாலட்சுமி தாயாரை தன் மடிமேல் அமர்த்தியபடி லக்ஷ்மி ஹயக்ரீவர் காட்சி தருகிறார். இவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி பச்சை பயிரை பரப்பி அதில் நீராஞ்சன விளக்கு வைத்து தேன் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். இந்த சன்னதி அருகில் தன்வந்திரி பகவான் சன்னதி உள்ளது. பணிகள் நீங்கள் ஆயுள் பலம் பெறுகிடவும் தன்வந்திரி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். மேலும் நவநீத கிருஷ்ணர், விஸ்வக்சேனர், ஆஞ்சநேயர், பெரியாழ்வார், ராமானுஜர் சன்னதிகளும் இங்கு உள்ளன. பிரகார மண்டபத்தில் தென்மேற்கு மூலையில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது. பின்புறம் யோக நரசிம்மர் உள்ளார். சக்கரத்தாழ்வாருக்கு துளசி அர்ச்சனையும் பானகமும் செய்து வழிபட்டால் தீவினை பாதிப்புகள் அகலும். தமிழ் புத்தாண்டு, சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், மார்கழி வைபவங்கள், ராமநவமி போன்றவை இங்கு விழா நாட்கள். கிரகதோஷங்கள் நீங்கி வாழ்வில் அனைத்து நலன்களையும் அருளும் வல்லநாடு ஸ்ரீ சக்கரபாணி பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி.

0: ஈஸ்வர்
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தலைஞ்சலாக கேட்டு ரசிக்கலாம்.

0: இதுவரை கேட்டீர்கள் பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 ஆண்டின் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள். இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சலாக.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:40 நிமிடம் 47 நொடி.

45 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹிப்போக்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நாளேடுகளில் இன்று ராமேஸ்வரம் ஹூப்ளி ரயில் சேவை நீட்டிப்பு. ராமேஸ்வரம் கர்நாடக மாநிலம் ஹூப்ளி இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை அடுத்த மாதம் வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி, சேலம், ஓசூர் வழியாக ஞாயிறுதோறும் இயக்கப்படும் ஹூப்ளி ராமேஸ்வரம் ரயில் செப்டம்பர் 27 வரையும், திங்கள்தோறும் இயக்கப்படும் ராமேஸ்வரம் ஹூப்ளி ரயில் செப்டம்பர் 28 வரையும் நீட்டிக்கப்படுகிறது. இதற்கான முன்பதிவும் தொடங்கியுள்ளது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பை ஹிப்போக்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் பகிர்வுகள் கேட்டுட்டு இருக்கோம். நாளிதழ்கள் இன்றில் அடுத்ததா மின்தடை பற்றின தகவல் கேட்கலாம். ஆகஸ்ட் 22ஆம் தேதியான இன்று காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள் டோக் நகர் 1 முதல் 3 தெருக்கள், அசோக் நகர், முத்தையா கோவில் தெரு, சாந்தி சதன் குடியிருப்பு, துரைராஜ் தேவர் தெரு, சிதம்பரம் நகர், கால அம்பரஹாரர் தெரு, வைகை விலாஸ், எஸ்ஆர் தோப்பு, முத்துராமலிங்க தேவர் தெரு, இந்த பகுதிகளில் காலை 10 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். காலை 11 மணியிலிருந்து மதியம் 12:30 வரை மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள் மதுரை HMS காலனி, ஆனந்த நகர், புதுவாழ்வு நகர், அமிர்த நகர், ஜானகி நகர், அருள்மேரி நகர், செம்பருத்தி குறுக்கு தெரு, SM நகர், மகாலட்சுமி தெரு, ஆனந்த நகர், இந்த பகுதிகளில் காலை 10 மணியிலிருந்து மதியம் 12:30 வரை. மதுரை ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்வுகள்

எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம், எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பேகை பூக்கள் திறந்த நிறைய பாடலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிறைவு பெறும் நேரம் இது. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைத்தீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைத்தீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் சேலம் அணியையும் நெல்லை மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாட்டு வேணுமா? தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம் இன்றைய பாட்டு வேணுமா. 25 30 170 மற்றும் 25 30 171 04 5 2 முன்னிணைப்போடு வரலாம் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள். தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சியோடு இணைவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சக்கம்பட்டியிலிருந்து கு கண்ணன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில எனக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த பாட்டு வந்து ரொம்ப இந்த காலவேளை இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டு வேணுமா? தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் மனம்பெருமைய புத்தம்புதிய விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 0 4 5 என்கிற முன்னிணைப்போடு வரலாம். தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கிற அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து பவன்சார் பேசுறீங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், அனைவருமே நலமா இருக்கும். என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
2: விடுதலை படத்துல இருந்து வழி நெடுக காட்டு மல்லி
1: கேட்டுருவோமா?
2: சரிங்க,
1: பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளோட அனைவருக்காகவும்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: பாடல்
1: கேட்டுருமா?
3: சரி மேடம்,
1: பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். 8:21:43 நொடியில பாட்டு வேணுமா? இதே பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனமேருமே புத்த முதியோருப்பு பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு. இனிப்பேர் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: வேட்டையன் படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுங்கம்மா.
0: பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

கண்ணா அந்த கட்டில கண்டர் வந்தர் அந்த வந்தர் ஜூட்டு கண்ணா அந்த சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அப்பவே சொன்னாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு கண்ணாடி மாளிகையோட தலைப்புங்க அப்பவே சொன்னாங்க. இதுதான் இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு. இன்று காலை 11:02 திருமணிகள் இப்ப இனிப்பில் காத்திருக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: உற்சாகமான காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
4: பொன்னியின் செல்வன் படத்தில் இருந்து பொன்னின் நதி என்ற பாடல்
3: கேட்டுமா?
4: வாய்ப்புக்கு நன்றி.
3: நன்றி. ஏதோ பாடல் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக நிகழ்ச்சி அனைவருக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனமருமைய புது புதிய விருப்ப பாடல்கள் ஆகியவற்றை ரசித்திருக்கோம். பாட்டு வேணுமான நிகழ்ச்சியில நேரம் 8:34 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?

0: கபாலி படத்துல பாட்டு வேணுமா, வாடி ஏன் தங்கச்சல பாட்டு வேணுமா? கபாலி படத்துல இருந்து பாடல் கேக்குறீங்களா இல்ல வாடி ஏன் தங்கச்சல பாட்டு கேக்குறீங்களா?
1: அது வந்து
0: காலா படம் சரிங்களா. காலா படத்துல இருந்து பாடல் கேட்டுருவோம் உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: அது மெகா ஹெட்ஸில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்கள் மனம்பெறும் புத்து முதல் விருப்ப பாடல்களோடு. இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுருளிவல் என்ற தம்பி சேரம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: அம்மா, நிலையத்தில் எல்லோரும் நலமா இருக்கின்றீர்கள்.
0: அனைவருமே நலம்.
1: படம் வந்து பையம்மா.
0: சரி,
1: பாடல் வந்து துளி துளியா மலையா வந்தாயா என்ற பாடல் ஒளிபரப்பு பண்ணுங்கம்மா.
0: பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக நிகழ்ச்சிக்கிட்டேன், அனைவருக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9:30 சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்முனரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: முதலாவது நிமிடம்
1: மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இந்த உலகத்துல 7 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். டாக்டர் எட்வர்டு பாஷ் அப்படிங்கிறவர் சொல்கிறார், மனிதர்களோட மனோநிலை அடிப்படையில் அவங்கள 7 வகையாக பிரிக்கலாம்ங்கிறார் அவர். அது எப்படி தெரியுமா? முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள். சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்படிங்கிறோம்ல, அவங்களாம் இந்த ரகம். ரெண்டாவது வகை எப்படின்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம், இப்படியே காலம் தள்ளுறவங்க பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களெலாம் இந்த ரகம். மூணாவது வகை எப்படின்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு பாருங்கள், ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்தின் நிலா என்னை வாவென்று அழைக்கிறது, எனக்கு விரைவில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து பறந்து செல்வேன், என் செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு திரும்பி வருவேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும்ப்பா, இப்போ கஞ்சிக்கு வழியை பாருடா அப்படின்னா அதை காதல வாங்க மாட்டான். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்கள்லாம் மற்றவங்களோட சகஜமாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அவங்கக்கிட்ட மேற்கொண்டு என்னத்தை பேசுறது. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா மற்றவர்கள் செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்க செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்லை, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படிம்பாங்க. ஆறாவது வகை எப்படின்னா எப்பவும் எதுலேயும் பற்றில்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி இருக்கிறது உண்டு, அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்க வந்து மகாத்மாக்கள், தான் வேற அடுத்தவங்க வேறேன்னு நினைக்கிறதில்ல இவங்க, அப்படிப்பட்ட எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை தன்னுடைய கஷ்டமாகவே எடுத்துக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்க. ஆக கூடி இப்படி 7 வகையான மனிதர்களை வந்து அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். நாம் இதில் எந்த ரகத்தில் வர்றோங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான டைப்பு, எதையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவர், எப்பவும் அடுத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் நினைக்கிறது என்னென்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சோகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர் கிட்டத்தில் போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்தார், அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிட்டார். மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தாரு, மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்து சாப்பிட்ணும்ல, சாப்பிடல, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் எதுக்காக டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்கிறார், டாக்டர் வாழணும் இல்லையா அதுக்காகன்னார். சரி அதுக்கப்புறம் என்னத்துக்கு மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்தை சாப்பிடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நான் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னாராம் அந்த ஆள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 100

0: 3.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில்

0: எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலாக.
1: சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சி விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு செய்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜவுளி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் மார்னிங் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல் பிரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. சின்ன சின்ன தகவல்கள் கூடவே பீட்டான பாடல்கள் கேட்கலாமா? ரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லையில் இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கிளாரா.

ரெடிமிட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுட்ருக்கோங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் ஒன்றான பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் பற்றி தான் கேட்க போகிறோம்.

0: பரேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஒன்றான பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் பத்தி கேட்க போறோங்க. நகர்ப்புறங்கள்ல வேலை வாய்ப்புக்கான புதிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பல இளம் பெண்கள் தங்களுடைய வீடுகளை விட்டுட்டு நகரங்களுக்கு வேலைக்கு செல்ல ஆர்வம் காட்டுறாங்க. விலைவாசி உயர்வு, அதிக வாடகை காரணமாக அன்றாட வாழ்க்கையுடைய செலவு வந்து

அதிகரிச்சிருக்குங்க. பணிபுரியும் பெண்களுக்கு உதவுற வகையில் அரசு பணிபுரியும் மகளிர் விடுதிகளை நடத்தி வருது. இன்னும் பல தகவல்களை கேட்கலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய தகவல் வர்றதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம் கிள்ளி திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS B ரோட், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் பத்தி தாங்க கேட்டுருக்கோம். தேவையினுடைய அடிப்படையில் மத்திய அரசால் நிதியுதவி செய்யப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தினுடைய கீழ் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு நேரடியாகவே நிதி விடுவிக்கப்படுகிறது. பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் உள்ள நகர்ப்புற புறநகர் பகுதிகள் மற்றும் கிராமப்புறங்களில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடங்கள் கிடைப்பதை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம்.

0: உற்சாகமான பாடல்களை கேட்டுருக்கோங்க. ரெடிமேட்ஸ் காத்திருக்க நிறமலை இன்னைக்கு காலையில் 11:02 கண்ணாடி மாளிகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புட நூலாக வரும் கண்ணாடி மாளிகையில் இன்னைக்கு அப்பவே சொன்னாங்க, அதுதாங்க தலைப்பு.
1: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
2: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

வெல்கம் பேக் டு ரெடிமேட்ஸ் காத்திருக்க நிர்மலை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மெட்ராஸ் டே இன்று வந்து கொண்டாடப்படுகிறதுங்க. சென்னை நகரத்திற்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். தற்போது செயின்ட் ஜார்ஜ் கோட் அமைந்திருக்கக்கூடிய சிறிய நிலப்பகுதியை அன்னைக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு கை மாறிச்சிங்க. அதன் பிறகுதான் கோட்டையை சுற்றி குடியிருப்புகள்லாம் உருவாக தொடங்குச்சு. அருகருகே இருந்த கிராம பகுதிகள் எல்லாமே இணைக்கப்பட்டன. பழைய புதிய சிறு நகரங்கள்லாம் இணைந்து சென்னை மாநகரமாகவே உருவாச்சுங்க. ரெடிமேட்ஸ் காத்திருக்கு நேரமில்ல பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்கலாமா?

ரெடிமிட்ஸ் கதிரிக்க நிறமலை கேட்டுட்டு இருக்கோம். 9:37 ஆயிடுச்சுங்க. சைக்கிள் எப்போது தோன்றியது அப்படின்றது தெரியுமாங்க? 1814 ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ட்ரைஸ் அப்படின்றடைய யோசனையில தோன்றியது தான் சைக்கிள். அப்போ ஏதோ ஒரு யோசனை, ஏதோ ஒன்று நடந்திருக்குதுல, அது என்னன்றதை கேட்கலாம் பாடலை தொடர்ந்து.

யோசனையில தோன்றியதான் சைக்கிள் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஒரு முறை அவர் என்ன பண்ணார்னா, ஒரு முழு நாணயம் ஒன்று என்ன பண்ணாரு, மேசையின் மீது அப்படியே உருட்டி விட்டாராம். விழாம கொஞ்சம் தூரம் அப்படியே நேரா போய் ஓடி போய் அதுக்கப்புறம் தான் அந்த போய் கீழே விழுந்திருக்குது. அதை கண்ட ட்ரைஸ் என்ன பண்ணாரு, நாணயம் உருளும் போது செங்குத்தாக நேராக போனதை பத்தி அப்படியே யோசித்திருக்காரு. அப்புறம் மர சக்கரம் ஒன்று வந்து உருவாக்கியிருக்காரு, அதை உருட்டி பார்த்துருக்காரு. பிறகு ரெண்டு சக்கரங்களையும் செஞ்சாராம். ஒரு சக்கரத்துக்கு பின்னால் சிறிது இடைவெளி விட்டு மற்றொன்றையும் இணைத்தார். இடைவெளியினுடைய நடுவே ஒரு இருக்கையும் அமைத்து அதில் உட்காந்துட்டு காலை தரையில் உந்தி உந்தி தான் சைக்கிளில் ஓட்டினாராம். அந்த சைக்கிளுக்கு பெடல் பிரேக் எதுவுமே இல்லையாம். இப்படியாக இந்த மாதிரி யோசனையில் உருவானது தான் சைக்கிள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். முதல் சைக்கிளை கண்டுபிடிச்சவர் மேக் மில்லன். இவங்க வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் பல மாற்றங்களை செய்தவர் சைக்கிள்ல. பிரேக், ஹேண்டில் பார், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொருத்தியவர் நம்ம மேக் மில்லன் அவர்கள் தான்.

0: ஆந்திராவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரெடிமேட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிறைவடைகிறது. விடைபெறுகிறேன் கிளாரா.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மையான நோக்கம் என்று

பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்டுள்ள இரண்டு கப்பல்களில் பணிபுரியும் 22 இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைத்தீர் நாள் கூட்டம் வரும் 25 தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27 தேதி சிறப்பு குறைத்தீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரேசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. நேயர் விருப்பம். வணக்கம் நேயர்களே, உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களோடு உங்களுக்கு பிடித்த நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ளும் இனிய நேரம் இது. இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய காத்திருக்கிறார் ஹிந்தி ஆசிரியர் எம் வேல்பாண்டியன் அவர்கள். உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க சார்.
3: என்னுடைய தொழில் வந்து ஒரு ஆசிரியர் தொழில். நான் கிட்டத்தட்ட வந்து இந்த துறையில் ஒரு 40 வருடங்களாக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய இந்த வாழ்க்கை பயணம்ங்கிறது வந்து ஒரு பள்ளியிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு வந்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் அப்படி எடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியார் கல்லூரியில் வேலை பார்த்து இப்போ ஓய்வு பெற்று வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த ஆசிரியர் தொழில் வந்து என்னுடைய கருத்துக்களை போகிற வந்து அவங்கள்ட்ட போய் நான் வந்து கொண்டு சேர்க்க முடிகிறது. அதற்கப்புறம் வந்து அவங்கள்டருந்து சில நல்ல பதிலையும் வந்து என்னால் வந்து வாங்கி கொண்டு என்னை வந்து மேலும் வந்து திருத்தி கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக அமையுது நான் நினைக்கிறேன்.
2: அதாவது நம்ம பார்க்குற வேலை வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு திருப்திகரமாக இருந்தால் நம்ம அதை வந்து முழு மனசோடு நம்ம இறங்கி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சரி, இப்போ இந்த வானொலிக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு,
3: அதாவது வானொலிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன குழந்தையிலேருந்து வந்து பாடல்கள் கேட்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பாடல்களை கேட்டு பாடுவது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
2: வானொலி பற்றி இவ்வளோ அழகாக வெளிப்படுத்துகிற உங்களுக்கு வானொலியில் வந்து இந்த பாடல் கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாடல் சொல்லுங்கள்.
3: சினிமா பாடல்ங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து படம் பேர் அன்பு சகோதரர்கள், முத்துக்கு முத்தாக அப்படிங்கிற பாடல் வந்து ஒரு 4 அண்ணன் தம்பி வந்து எப்படி இணைந்து வாழணுங்கிறத வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம்.

0: நீங்க சின்ன வயசுல இருந்தே வந்து வானொலி கேப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ அந்த காலை பொழுது உங்களுக்கு வந்து வானொலியோட எப்படி ஆரம்பிக்கும்?
1: அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து ரேடியோவை தவிர நமக்கு வந்து வேற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிங்கிறது ஒன்றுமே கிடையாது. முன்னாடி இதுக்குன்னு சொல்லி ஒரு புத்தகம் வரும், ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து ரேடியோ நிகழ்ச்சியில மற்ற வானொலி நிலையங்களில் என்னென்ன ஒளிபரப்ப போறாங்கிறத வந்து அந்த ஒன் மந்த் ப்ரோக்ராம் வந்து அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அந்த சினிமா பாடல்கள் எப்போ வருங்கிறது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து இப்போதான் நம்ம டிவி பார்த்து நம்ம வந்து நிகழ்ச்சியெல்லாம் வந்து செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து செய்திகள் கேட்பதற்கு ரேடியோவை தவிர எதுவுமே கிடையாது. எனக்கு இப்போதான் வந்து இந்த மலர் நினைவோல வந்து நினைவாக எனக்கு வருகிறது. அந்த புக்கு நானும் வாங்கியிருக்கேன். அந்த புக்கை வாங்கினோன்னு வந்து அதில் என்னென்ன பாட்டு போட்டிருக்காங்க, அப்போ அந்த பாடல் வந்து நமக்கு விருப்பமான பாடலாக இருந்தால் அப்போ அந்த பாடல்கள் கேட்பதற்கு வந்து வீட்டிலே இருப்பேன், எந்த வேலையை இருந்தாலுமே எதுவும் செய்யாமல். ஏன்னா வந்து எனக்கு வந்து பாடல்கள் பாடுவது இன்றைக்கு வரைக்கும் பிடிக்கும், மனசுக்கு நிறைந்த பாடலாக இருந்தால் எனக்கு முணுமுணுக்கணும் போல இருக்கும். ஆனால் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த புக்கை வந்து எதிர்பார்த்து கொண்டு அது வாங்கிய பிறகு என்னென்ன பாடல்கள் இருக்குங்கிறத வந்து அந்த பாடல் ரெண்டாவது பாடலா மூணாவது பாடலா நாலாவது பாடலாங்கிறத மனசை வச்சுக்கிட்டே இருப்பேன். கிரிக்கெட்டுடைய ஸ்கோர்கள்லாம் வந்து தெரியாமல் இருந்த காலத்தில் வந்து இது ஒன்று தான் நமக்கு வந்து உதவியாக இருந்தது. இன்னொன்று வந்து ரேடியோவில் வந்து நாடகங்கள்லாம் ஒளிபரப்புவாங்க. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சின்ன குழந்தையாக இருந்த காலத்திலும் பார்த்தீங்கன்னா 1:30 2 மணிக்கு இந்த நாடகம் போடுவாங்க. வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஹாலிடேஸில் அந்த நாடகங்கள் வந்து வெறும் கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தான் சினிமா வந்து நம்ம செல்ஃபோனில் எல்லாமே இருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுடைய ஒளிச்சித்திரம் சொல்லி ஒளிபரப்புவாங்க. அப்போ நம்ம வந்து தியேட்டரில் போய் வந்து ஒரு தடவை படம் பார்த்துருப்போம். ரெண்டாவது தடவை பார்க்கறதுக்கு வந்து வசதி இல்லாத காலமாக இருந்ததுனால ஒளிச்சித்திரம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தோட ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அந்த டயலாக்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து எவ்வளோ நிகழ்ச்சிகள் வந்து கேட்பதற்கு வானொலிங்கிறது ரொம்ப நமக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நான்
0: அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடித்ததில் வந்து இப்போ வரைக்குமே நாடகம் அப்படின்றது வந்து நம்ம வானொலியில் நமக்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: அடுத்த பாடல் தந்தைக்கும் மகளுக்கும் உண்டான ஒரு உறவுங்கிற ஒரு பாடல். அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்பா மகள் எப்படி இருக்கணுங்கிறத வந்து அன்பை வெளிப்படுத்த

0: நம்ம வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாத ஒரு கட்டம் அப்படின்னா வந்து பள்ளி பருவமும் கல்லூரி பருவமும் தான். உங்களால் மறக்க முடியாத அந்த பள்ளி பருவத்தையும் கல்லூரி பருவத்தையும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க.
1: நான் வந்து படித்தது வந்து உண்மையிலே வந்து ஒரு மாநகராட்சி பள்ளியில் தான் படித்தேன், தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா வாதியும் என்னை ரொம்ப பிடிக்கும். நம்ம நல்லா படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உண்மையிலே வந்து நம்ம பக்கத்தில் அரவணைச்சிக்கிருவாங்க, அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒன்று. ஒரு செவன்த்து படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் அப்போ வந்து போர்டில் வந்து ஒரு கணக்கு வந்து எழுதி போட்டாங்க, அந்த 40.88, 5.6 டெசிமல் வரக்கூடிய அந்த ஒரு கணக்கு கொடுத்தாங்க. நான் வந்து கரெக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு போட்டேன்னா, எனக்கு தெரியாமல் போட்டேன், எனக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களோ எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் கரெக்டாக வந்து இந்த பாயிண்ட்ஸ் வர மாதிரி கரெக்டாக போட்டேன். 40.86, 5.1 அந்த புள்ளியெல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி வர மாதிரி போட்டேன். வாத்தியார் வந்து என்னை வந்து அப்போ வந்து அப்ரிஷியேட் பண்ணார். அது வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அது மாதிரி வந்து நான் ஹிந்தி படிக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ப்ரைவேட்டாக தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் இருந்தாங்க. 8வது லெவல் முடித்த வரப்ப பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நானும் ஒரு சின்ன பொண்ணு தான் படித்தோம். ஏன்னா லெவல் கூட கூட பார்த்தீங்கன்னா போர்ஷன் ஜாஸ்தி ஆயிரும். குறிப்பிட்ட வருஷத்தில் 84 ஆரம்பித்தேன், 88 முடித்தேன். கரெக்டாக இந்திய வந்து 8 லெவல் ஃபெயில் ஆகலை, டிஸ்கன்யூ பண்ணலை. எனக்கு வந்து ஒரு வைராக்கியம், எப்படியா எடுத்த ஒரு படிப்பை முடிக்கணுங்கிறதுல வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். எனக்கு உண்மையிலே வந்து எதுவுமே கரெக்டாக பேச தெரியாது. அப்போ வந்து இந்த ஆசிரியர் தொழில் தான் எனக்கு வந்து என்னுடைய பலகீனத்தை போய்க்கு பலத்தை கொடுத்துருக்கு நான் நினைக்கிறேன். இந்த ஆசிரியர் தொழில் வராமல் இருந்ததுன்னா எனக்கு வந்து

0: வெளியில் உலகத்தை வந்து எப்படி பேசணும் என்னங்கிற எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தொழிலுக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்கிறேன். அடுத்த பாடல் வந்து நதியை வந்து பெண்களுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அது அந்த காலத்திலேருந்தே உண்டு. எனக்கு வந்து இந்தி படிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வந்து நதிகளை மொழிகளை போகிற பெண்பாளுங்கிறது ஏன் சொன்னாங்கிறது அப்போ தெரியாது. இப்போ வந்து நான் ஹிந்தி படித்ததுக்கப்புறம் இது பாரு எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நதிகளோடு ஒப்பிட்ட ஒரு பாடல் வந்து தீம் தன்னன தீம் தன்னன. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் வந்து ரிதம். அந்த பாட்டு வந்து எனக்கு வந்து எப்பயுமே முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடல்.
1: பாடல் முணுமுணுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வேற சொல்லிட்டீங்க இல்லையா? சோ அப்ப எங்களுக்கு இந்த பாடல வந்து ரெண்டு லைன் மட்டும் பாடி காமிங்களேன்.
0: தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீரனா.

0: நீங்க இந்த அளவுக்கு வந்து இந்த ஆசிரியர் தொழிலை வந்து நீங்க உயர்வா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன?
1: ஆசிரியர் தொழில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து எத்தனை மாணவர்களுக்கு சொல்லித்தர்றோம். அப்போ வந்து என்னதுன்னா வந்து நம்ம சொல்லித்தர்ற வரைக்கும் வந்து நமக்கு அறிவுக்கு எட்டின வரைக்கும் என்ன சொல்கிறோமோ அதை வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து எல்லா இடத்துலையும் நடத்தியிருக்கேன், பெரியவங்களுக்கும் நடத்தியிருக்கேன், சின்ன குழந்தைக்கும் நடத்தியிருக்கேன், மிடில் ஏஜ்களுக்கும் நடத்தியிருக்கேன். ஆனால் வந்து நான் ஏஜ் சின்னதுலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் நடத்தியிருக்கேன். எல்லாருமே வந்து என்னென்னா நம்மளோட பேச்சை வந்து கேட்குறாங்க, நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை போய் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சேர்க்குறப்ப வந்து நாலு பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த நாலு பேர் வந்து இன்னொரு நாலு பேர்கிட்ட சொல்லலாம், அதில் ரெண்டு பேர்கிட்ட சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் வந்து நம்மளோட கருத்துக்களை அதிகமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பணி நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப உயர்வா வந்து உங்களோட ஆசிரியர் தொழிலை நீங்க சொன்னீங்க.
1: அடுத்த பாடல் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் பிறக்கிறாங்க, வாழ்றாங்க, அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் முடியுது, அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து இந்த பாடல் என்னதுன்னா வந்து நீ வந்து பிறந்தேனா இப்படிலாம் இருக்கணுங்கிறது வந்து இந்த பாடல் நமக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லுது. இந்த பாடல் வந்து அனைவருக்குமே இது வந்து ஒரு பொருந்தக்கூடிய ஒரு பாடல் நான் நினைக்கிறேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலங்கிற பாடல் வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான பாடல். இது என்னைக்குமே வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் இந்த பாடல்.

0: இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இதுவரை ஹிந்தி ஆசிரியர் எம் வேல்பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சி நாளை ஒலிபரப்பாகும். இத்துடன் இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒரு பட பாடல்கள் கேட்க போறோம். ஒரு பட பாடல்கள்ல அரை மணி நேரமும் ஒரே படத்தினுடைய பாடல்களாக கேட்க போறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. சரி, இன்னைக்கு எந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் ஒரு பட பாடல்களாக கேட்க போறோம் அப்படின்னா, கத்தி திரைப்படத்திலிருந்து.
2: You know what? Guess who's back?

0: நேரம் 10:34 கேட்டுட்ருக்கோங்க. ஒரு பட பாடல்கள் இன்று கத்தி திரைப்படத்திலிருந்து பாடல்களாக கேட்டுட்ருக்கோம்.
1: Feel like I'm falling hard. Oh my God.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
4: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
3: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
4: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

90.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் 10:42 ஆச்சுங்க. மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்ருக்கோம் ஒரு பட பாடல்கள். கத்தி திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம்.

ஞான பொண்ணு ரெண்டுக்கும் பாலம் எது? பதகில முள்ளி இருக்கும் புட்டினா கட்டாது.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபா பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபா இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட 50 பேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க
3: வேண்டியதானே. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: நேரம் 10:52 ஆயிடுச்சுங்க. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒரு பட பாடல்களை கத்தி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, பாரிஜா
6: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
5: வசந்த காலம் தேடி வந்தது.
7: தயவு செஞ்சு கை விடுங்க.
8: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
7: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல.
8: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
6: உங்க எஸ் என் சுரேந்தர்
5: பேசுறேன்.
6: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.
4: நிறைவடைகிறது ஒரு பட பாடல்கள்.
9: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
10: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் ஆய்வு மேற்கொள்கிறார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து திரு தங்கராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது.

தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புடன் உலவரம் கண்ணாடி மாளிகையில். இன்னைக்கு அப்பவே சொன்னாங்க, அப்பவே சொன்னாங்க, அதுதான் கண்ணாடி மாளிகையினுடைய தலைப்பு. இந்த வார்த்தை நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான தருணங்களில், நிறைய விஷயங்களில் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்பவே சொன்னாங்க அப்படி யார் சொல்வா? அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்பா சொல்லியிருப்பாங்க, அப்பா அப்பவே சொன்னாங்க, எங்கள் அம்மா அன்னைக்கே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது போகணும் நிறைய உறவுகளும் வரும். நேரம் வந்து குறைவாக இருக்கிறது, ஏன்னா அரை மணி நேரம் தான் இன்றைக்கி கண்ணாடி மாளிகை. நேர்கள் வந்து பங்கு பெறலாம் 25 30 170 25 30 171 என்ற எண்களில் 0452 5 2 3 இணைப்புடன் பேச வரலாம். இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது கிளாரா. எங்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்க வாங்க, அப்பவே சொன்னாங்க. காத்திருக்கக்கூடிய நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: பாதை போட்டிருக்காங்கல்ல அத பாதை போட்டு வேலை நடந்துட்டு தேசத்துல நடந்தது சம்பவம் அது.
0: ரொம்ப நன்றி. நேர்கள் வந்து பேச வந்துட்டாங்க, அப்பவே சொன்னாங்க. அடுத்த நேர் வந்திருக்காங்க, கேட்டுடலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியவளம், டாக்டர் எம்ஏ இளவந்துக்கு காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், ரொம்ப நல்லது. சொல்லுங்க, அப்பவே சொன்னாங்கன்னு யார் உங்ககிட்ட சொல்றது?
2: அப்பவே சொன்னாங்க, அப்பாவும் சொன்னாங்க, அம்மா ஊட்டியில படிச்சிருந்தாங்கம்மா. அப்ப சேட்டையெல்லாம் ரொம்ப கொஞ்சம் குறைச்சுக்கடா, அதிகமா பேசாங்க, அப்பவே சொன்னாங்க. பேசவும் இல்ல, அது இப்ப வயசு 64 அது தொடர்ந்துகிட்டே இருக்குங்கம்மா.
0: நேர்கள் ரொம்ப அருமையா பேச வந்துட்டே இருக்கிறாங்க, அப்பவே சொன்னாங்க. அடுத்த நீங்க சந்திச்சிடலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
3: ஹலோ, வணக்கம்.

0: மேடம்.
1: வணக்கம், சொல்றது யார்? எங்க இருந்து?
0: வேதாரண்யம்பட்டம் கருப்பம்பளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க. அப்பவே சொன்னாங்க. யார் சொன்னா? என்ன சொன்னாங்க?
0: அப்பவே சொன்னாங்க இந்த பையன் நல்லா படிக்க மாட்டான் அப்படின்னு. அப்பவே சொன்னாங்க.
1: யார் சொன்னா?
0: எங்க பாட்டியும் தாத்தாவும்.
1: ஆஹா.
0: ஆமா, ஆனா நான் படிச்சுட்டேன்.
1: இது கரெக்டா வரலையே. அப்பவே சொன்னாங்க அப்படின்னா படிப்பான் அப்படி சொன்னா நல்லா இருந்திருக்கும். படிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிட்டீங்களா?

0: இது கரெக்டா வரலையே. அப்பவே சொன்னாங்க அப்படின்னா படிப்பான் அப்படி சொன்னா நல்லா இருந்திருக்கும். படிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிட்டீங்களா?
1: ஆமா ஆமா, நான் படிச்சிட்டேன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப வித்தியாசமா நம்ம நேயர்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: வணக்கம்மா,
0: யார் இங்க பேசுறீங்க?
2: ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்கம்மா.
0: ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்கயா. அப்பமே
2: சொன்னாங்க, வெயில தான் அப்பவே சொன்னாங்க. போனமா போன வருஷமே சொன்னாங்க.
0: என்ன சொன்னாங்க?
2: என்ன சொன்னாங்க? வெயில் இந்த வருஷம் பட்டையை கிளப்புனாங்க, அது என்னமோ இப்பவே அடிக்குதுங்க. இப்பவே 100 degrees பக்கம் அடிக்குது ஈரோட்ல.
0: அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நிறைய தண்ணி குடிக்கணும்.
2: நாம தண்ணி குடிக்கிறத பத்தி பிரச்சனை இல்லைங்க. இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு
0: சொல்ல வந்தேன். நிறைய மரங்கள் எல்லாம் நட்டிருந்தோம்னா,
2: ஒரு மரம் வெட்டினா 10 மரம் வைங்கன்னு சொல்றாங்க. ஆனா வெட்ட மரத்தை எல்லாம் ஒன்ன கூட காணும், எல்லாமே கருகிருதுங்க.
0: இப்ப எல்லாம் நம்ம சொல்றோமே, முதல்ல இந்த 3 விரல் நம்மளை காட்டுது. நம்ம என்ன பண்ணோம்?
2: ஆமா, நம்மளதான் சொல்றேன், மற்றவங்களை சொல்லல. நம்மளதான் சொல்லிக்கிறோம்,
0: நம்மளதான் சொல்லிக்கிறோம். மரம் வச்சோமா
2: என்ன சொன்ன
0: என்ன சொன்னேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேர்களே. அப்பமே சொன்னாங்க.

0: நான் சொல்றது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: கண்ணாடி மாளிகை தொடர்கிறது. அப்பமே சொன்னாங்க, அதுதாங்க இன்னைக்கு கண்ணாடி மாளிகையினுடைய தலைப்பு. பொதுவாக அப்பமே சொன்னாங்க அப்படின்றது ஒரு அறிவுரையாக இருக்கும. அந்த அறிவுரையை நம்ம கேட்காம இருந்துட்டு இப்போ நம்ம தெரிஞ்சுட்டு இன்னைக்கே சொன்னாங்க நம்ம கேட்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அவன் கூட சேராத, அவன் சரிபட்டு வரமாட்டான் அப்படின்னு அப்பா அப்பமே சொன்னாங்க, நான் கேட்கலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அம்மா சொன்னாங்க அது போகாத, அந்த கடைக்கு சரியாக வராது, அந்த பக்கமாக போகாத, நீ தடுமாறி விழுந்துருவ, இதெல்லாம் நம்ம கேட்காமையே விட்டுருவோம். ஆனால் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம யோசிப்போம். அப்பமே சொன்னாங்கல்ல நம்ம கேட்காம விட்டுட்டோம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். பண விஷயத்துலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஆனால் அதை நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் பட்டதுக்கப்புறம் தான் தெரியும், ஆஹா அப்பமே சொன்னாங்கல்ல அப்படின்னு. உணவு பழக்க வழக்கங்களுக்கும் அதே மாதிரி தான். இதை அடிக்கடி சாப்பிடாத, இது உன்னோட உடம்பு கெட்டு போயிடும், வெளில சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கேட்டிருக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பமே சொன்னாங்க, அதையே அப்பமே சொல்லும் போது நம்ம கேட்காம விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் அப்பமே சொன்னாங்கன்னு, அப்பமே கேட்டிருந்துருக்கலாம்ல. காத்திருக்க உடைய நேயை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் மதுரை பண்பலையின் கண்ணாடி மாளிகையும் அன்ப அறிவிப்பாளர் கிளாராவையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலுங்க.
0: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சொல்லுங்க. அப்பவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க?
1: அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, சாம்பாரா தரிசு.
0: அப்படின்னா
1: சாம்பாரா எந்த விலையும் நம்ம விலையை நம்மளே பார்க்கணும், அடுத்த நம்பி ஒப்படைக்க கூடாது.
0: சூப்பருங்க சூப்பருங்க.
2: என்ன
0: சொன்னாங்க?
2: 18 வயசுல அண்ணன் பிரின்சிபல் வந்து சொன்னாங்க, பிகாம் படிப்போம், எனக்கு பிரிச்சு இருக்குனாங்க. நான் அதிபுத்திசாலி இது தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் புரியல, அப்போ கோட்டை விட்டது. இது வரைக்குமே இன்ஜினியர் ஆகல, பெரிய போஸ்டிங்ல போய் ப்ரமோஷன் வாங்க முடியல.
0: அப்பவே சொன்னாங்க நல்லா படிக்கணும்னு.
2: நான் படிப்பேன், தமிழ் மீடியம் படிச்சு இங்கிலீஷ் மீடியம் படிக்காதனால அந்த அட்டம்ப்ட் பண்ணதுனால 18ல அந்த அட்டம்ப்ட் இது வரைக்குமே எனக்கு அட்டம்ப்ட் ஆயிடுச்சு. முன்னேற்றத்துக்கு அது தடையாவே இருக்கு.
0: அப்படிலாம் இல்ல,
2: அது ஒண்ணு, அது ஒண்ணு.
0: எதுலனாலும் படிக்கலாம் சரிங்களா? படிக்கிறத எதுலனாலும் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா, ஏன் நல்லா வந்து தமிழ் மீடியத்துல படிச்சவங்க பெரிய இடத்துல இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் கேட்டேன்
2: இல்லம்மா, அதாவது ஆயிருக்கு ப்ரமோஷன் போகும்போது டிகிரி தேவைப்படுதுல்ல,
0: டிகிரி படிச்சிருந்திருக்கலாமே. அதான் அப்பவே சொன்னாங்க.
2: ஆமா, அது கேட்கலாம், அதனால ப்ரமோஷன்.

0: நேரம் குறைவா இருக்கு, நிறைய நேர்கள் கேட்ட கொடுக்கணும்ல. சரிங்களா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. உங்க பேர் மட்டும் ஒரு முறை, உங்க பேர் மட்டும் ஒரு முறை சொல்லுங்க. வானொலி கேட்டுட்டு பேசாதீங்க சரிங்களா, போன் வழியா பேசுங்க சரிங்களா. உங்க பேர் மட்டும் ஒரு முறை சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அப்பமே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, யார் சொன்னா?
1: அப்பா அம்மா சொன்னாங்க.
0: அப்பமே படிக்கல, நிறைய பேர் இது மட்டும்தான் சொல்றாங்க. என்ன நிறைய பேர் சொல்றது, என்ன அப்பவே
1: படிக்கல, ஆனா வேலையில இருக்கேன், வேலை செய்யறேன்.
0: என்னால படிச்சிருந்தா அம்மா அப்பா
1: சொன்னாங்க, படிச்சிருந்தா படிச்ச வேலையில பாத்துக்கலாம். இப்ப வந்து கிடைச்ச வேலை பாத்துக்கிட்டே இருக்கேன்.
0: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்பவே சொன்னாங்க, அம்மா அப்பா சொல்லும் போது ஏன் படிக்காம அன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு விளையாட்டு தனத்துல அந்த வார்த்தையுடைய அர்த்தங்கள் புரியாம விட்டுருவோம், ஆனா இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. குழந்தைகள் வந்து, பிள்ளைகள் வந்து, சிறுவர்கள் சிறுமிகள் படிக்காம இருக்காங்க. ஏ, நான் பட்டுட்டேன்டா, எங்க அப்பா அம்மா சொன்னாங்க அன்னைக்கே படிக்க சொன்னாங்க, நான் படிக்கல, நீயாவது படி, உங்க அம்மா அப்பா சொல்றத கேட்டு அப்படின்னு சொன்னாலும் இப்பவும் அந்த வார்த்தைக்குரிய அர்த்தங்கள் அதுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: ஆமா வணக்கம்மா, அருப்போட்டையிலிருந்து குழந்தை கிடைச்சவங்க
0: சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: ஆமா, நல்ல கலைப்பு, மாறுமையான கலைப்பு. அதாவது அப்பவே சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, நான் வந்து தையல் கிளாஸ்ல சேர்த்திருந்தாங்க. நீங்க அப்ப தையல் கிளாஸ்ல போய் நல்லா ஒரு மாசம் தான் படிச்சேன், நல்லா போய் நல்லா தையல் படிச்ச தையல் போய் தச்சேம்மா. நானு தச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல எஃப்எம் கேட்க அந்த ஊஞ்சல் ஆடுவோம், வேப்பமரத்துல அப்ப ஊஞ்சல் எழுதி போட்டுருவாங்க, அந்த ஊஞ்சல் ஆடுறது நின்று போதுன்னு தையல் கிளாஸ்ல போகாம விட்டுட்டேமா.
0: சரி,
2: அப்ப அப்ப அப்ப அப்படியே அப்படியே விட்டுட்டு இன்றைக்கு வரைக்கும் நான் தையல்ங்கிறது படிக்கல. ஆமா, இப்ப வரப்ப போறேன், நான் படிச்சிருந்தா நல்லா வீட்டுல இருந்து கொஞ்சம் நல்லா தையல் தச்சிருக்கலாம், என் மகளை தையல் படிக்க வச்சிட்டேன் நானு. எனக்கு ஒரு வருத்தம், நம்ம தையலுக்கு படிக்க முடியலையே, அன்னைக்கு அந்த ஊஞ்சல் ஆடுறதை நினைச்சுக்கிட்டே நம்ம விட்டுட்டோமே இன்னைக்கு நினைக்கிறேன்
0: நான். உண்மைதான் உண்மைதான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. எனக்கு தெரிந்த ஒருத்தவங்க இதே மாதிரி தான், ஒரு அன்னைக்கு தான் கம்பெனிக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாதான் வந்துட்டு அந்த கோர்ஸில் வந்து அவன் படிக்கவே முடியும். ஆனால் அன்னைக்கு வந்துட்டு பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போயாச்சு அன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதான் லாஸ்ட் டேட், வாங்க முடியலை. இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போய் நேரடியாக போய் தான் வாங்கணும். இந்த மாதிரியாக தவற விட்டது நிறையா இருக்கு. அப்போமே சொன்னாங்க, நம்ம தான் கேட்கல அப்படின்ற மாதிரி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம். வணக்கம்,
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அப்பவே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க?
3: அம்மா சொன்னாங்க, பார்க்க மாட்டேன், குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க, குழம்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்குதான் மேடம் தெரியுது அவருடைய கஷ்டம்.
0: அன்னைக்கே அம்மா சொல்லும் போதே அந்த குழம்பெல்லாம் வச்சு பழகிருக்கலாம். மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, காலையில எந்திரிச்சு சீக்கிரம் அங்க போய் கஷ்டப்படுவேன், கேட்க மாட்டோம், அடுத்தது சமையல கத்துக்கோ, அப்பதான் நீ அங்க போயிட்டு வந்து நீ தப்பிச்சிருவ, கேட்க மாட்டோம், அங்க போய் பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பயந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், பேசுங்க.
4: வணக்கம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன். அப்பவே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க?
4: ஆமா, அப்பவே சொன்னாங்க. நான் மூன்று விஷயத்தை டக்குன்னு சொல்லிடுறான். ஆமா, அப்பவே சொன்னாங்க. நம்ம வந்து சேமிப்பு இருக்கு பாத்தீங்களா, வந்து யாருமே வந்து நான் சேர்த்து பார்த்து பாக்குறேன் அப்படின்னு வந்து, நம்ம பெரிய பெரிய அமௌண்ட கூட நம்ம வந்து பெரிய அமௌண்ட் தான் நம்ம வந்து போ சேர்த்து வைப்போம் அப்படின்னு வந்து முன்னாடி எடுக்கிறப்ப கரெக்டா வந்துச்சு. நம்ம சில்லறை காசு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அது வந்து நம்ம கடைக்கு வெளியில போட்டு போயிட்டோம்னா 5 ரூபா இருக்கு, ஒரு நாளைக்கு அங்கு ஸ்டாண்ட்ல கிடக்கும், ஒரு நாள் சரி லாக்கலாக்க கிடக்கு, நிறைய இடத்துல வந்து போட்டு வச்சோம்னா அது ஒரு அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அது என்னத்தான் போகுது அப்படின்னு கேட்கவே இல்லை.
0: ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க, இதுதான் வந்து நிறைய பேர் கேட்காத விஷயம். ஒரு விஷயம் சேமித்து வச்சா சிறு தொழில் பெரு வெள்ளம் அப்படின்றது தெரியல.
4: ஆமா, சிறு தொழில் பெரிய வெள்ளம் தெரியவே இல்லை, இப்போ அந்த லாக்கலாக்கா கடைசி அமௌண்ட் எல்லாம் போய் பார்த்துக்கொண்டு எவ்வளவு வரும் தெரியுமா?

0: சொன்னா அது சேருவீங்க. ஒரு 1500 கிட்ட ஆகுது சில்லறை காசுல மொத்தமா
1: சேர்த்து
0: பாத்தோம்டா.
1: ம்
0: அதெல்லாம் ரொம்ப ஒரு அப்போய் கேட்காம போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு மேடம். அப்புறம் என்னடா நம்மளுடைய பெரியவங்க தொழிலுக்கு பாத்தீங்களா, மூத்த ஒரு தொழில் வந்து முன்பு இருக்கிறதுல அருமையா சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க பார்த்து வண்டியில போறப்ப திரும்ப வண்டியில போறப்ப மெதுவா போகணும்பா, வேகம் போக கூடாது, மெதுவா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம வீட்டுல போறப்ப ஒரு அடி போடுறவங்க ஸ்லீப் ஆகி கொஞ்சம் ரொம்ப காலில் அடி
1: போட்டுருக்காங்க.
0: அப்பதான் தெரியுதுண்டா அவங்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நம்ம கேட்காம போட்டமே நம்ம விழுந்த ஒண்ணுதான் நம்மளுடைய உங்களுடைய அருமை உங்களுடைய சொல்லு.
1: இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொல்றா? அப்பவே சொன்னாங்க அப்படின்னா யார், எந்த உறவுகள் உங்களுக்கு சொன்னது?
0: எந்த உறவுகள் சொல்லிச்சுனா எங்களுடைய எங்க அம்மா இருப்பாங்களே, எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க பெரியம்மா சொல்லிருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க போகும்போது கோயிலுக்கு எல்லாம் வரும்போது
1: அவங்களும் பேசணும்ல. நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: யார் பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கும்.
2: அப்பவே எங்க அம்மா எல்லாம் சொல்லு, உழைச்சி திங்கிறவங்க 1 கோடி பேரு, ஏற்றி பிழைக்கிறவங்க 7 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும். நாங்க திருவிழையா இருக்கும் போது அப்பவே எப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க தெருவு, இப்ப அதிகமாயிருச்சு பத்தியெல்லாம். அது
1: நம்ம எவ்வளவு தூரம் புத்திசாலியா இருக்கமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது, சரிங்களா?
2: ஆமா, அது அந்த மாதிரி வரத சொல்லுவாங்க. அதே மாதிரி திருக்குறள்லயுமே சொல்லுவாரு, பழித்தலும் நீட்டலும் இல்லாதுலயும் பழித்து தொளித்து விடுன்னு பாரு. ஏன்னா முட்டை அடிக்கிறதும் தாடியை வைக்கிறதும் அப்படின்னா வைக்காதப்பா, நீ ஒரு ஒழுங்கா உண்மையா வாழ்க்கையில கடமையை ஒழுங்கா செஞ்சினாவே போதும் அப்படின்பாரு. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு கிளம்பிட்டாக அஜிஜில செல்லுல ஏமாத்துறது, சூதாட்டத்துல இறங்குறது.
1: திரும்பவும் சொல்றேன், நம்ம வந்து சரியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் நம்ம அதுல இருந்து சமாளிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப நன்றி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: எனக்கு வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து?
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலர்த்தம் கணேசன் பேசுறேன்.
1: அப்பவுமே சொன்னாங்க, யாரு என்ன சொன்னது?
3: ஆமா, அப்பவே அப்பா அம்மா சொன்னாங்க, மீன் திங்கும் போது பாத்து தின்றாரு.
1: என்னது புரியல
3: எனக்கு.
1: கண்ணாடி மாளிகையில அப்பமே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சிறு சேமிப்பு பண்ண சொன்னாங்க, கேக்கல. அப்பமே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? படிக்க சொன்னாங்க, படிக்கல. இன்னைக்கு படிச்சிருந்தா எந்த நிலைமைக்கு வந்திருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்பமே சொன்னாங்க இது சாப்பிடாத, இது உடம்புக்கு கெட்டுடும். ஆனா நம்ம அதை கேட்கல. அப்பமே சொன்னாங்க இந்த உறவுகளோட நீங்க பழகாதீங்க, இந்த உறவுகளோட பழகுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் அப்பமே சொன்னதை எதையுமே நம்ம கேட்கல. ஏங்க ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி யோசிக்கிறோம்? யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம சொல் பேச்சு கேட்டிருந்தா அப்போ நம்ம வளரக்கூடிய குழந்தைங்கக்கிட்டையும் சொல்லுங்கள். ஏன்னா அனுபவ பாடம் நம்ம கற்றுருக்கோம், அதை நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களும் பற்றக்கூடாது. அப்போமே சொன்னாங்க நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை. எங்கள் அப்பா அன்னைக்கே சொன்னாங்க படின்னு, படித்தேன் இன்றைக்கி நல்லா இருக்கேன். அப்படி யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இப்போ யாருமே இல்லை அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம கேட்கலை. பெரியவர்கள் சொல்வதை நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி மாளிகை நிறைய பகுதிக்கு வந்துருச்சு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கிளாரா.

பொண்ணாத்தேவரே அதிரடி சர வெண்டி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட இல்ல உட்ட.

நாத்த வர்றேன் அதிரடி சர வேண்டி திருவெங்கு வீச அண்ணாத்த அண்ணாத்த வர்றேன் நடையில் புடையில் கொல்ல கொல்ல மாச.

0: தொடர்வது ஸ்டம்ப் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
2: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
3: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம் திரை இசை பாடல்கள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் ஆய்வு மேற்கொள்கிறார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த

சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராகர் தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்குன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். பேசலாம், விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம், ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வரும்னாலும் சொல்லலாம், இல்ல கவிதைகள் சொல்ல வரும்னாலும் சொல்லலாம், இல்ல உங்களுக்கு படித்ததில் பிடித்தது துணுக்கு செய்தின்னு உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் சிநேகிதே நிகழ்ச்சியில் அறிமுக சிநேகிதிகள் 25 30 170 என்ற எண்களையும், அனைத்து சிநேகிதிகளும் 25 30 171 என்ற எண்களையும் 0452 முன்னிணைப்போடு வரலாம் சிநேகிதே நிகழ்ச்சிக்கு. இன்றைய சிநேகிதே நிகழ்ச்சியில் சிநேகிதிகளோடு கோகுலரசி இணைப்பில் காத்திடக்கூடிய முதல் சிநேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோலமாவட்டில இருந்து ரம்யா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படத்துல இருந்து போடுங்க
1: மேம்.
0: என்ன பாட்டு கொடுக்கலாம்? என்ன சொல்ல விரும்புறீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சியில?
1: அந்த வெயில் காலனால பைஸ் வரும் மேம், துத்தியல 5 இலை எடுத்துட்டு, கோழிக்கால் வெங்காயம் 5 வெங்காயம் அத
0: அனுபவத்தை தான் பகிர்ந்து கேட்டீங்க. சரி, நன்றி. இணைப்பில் வந்ததற்கு, பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: அனைவருமே
1: நலமா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
0: எனக்கு மே மாதம் படத்துல வந்து மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன், மெரினா வீடு கட்ட போறேன் அந்த பாட்டு கொடுத்துருக்கீங்க.
1: நீங்க மெட்ராஸ்ல சுத்தி பாத்துட்டீங்களா?
0: சுத்தி பாத்துக்கியா?
1: சரி சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுடைய திறமையா கவிதை சொல்ல போறீங்களா இல்ல என்ன சொல்ல போறீங்க? ரங்கோலி போடுவீங்களா? எந்த மாதிரியான போடு உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கும்?
0: ரங்கோலியும் போடுவேன், ரங்கோலி ரொம்ப போட்டது இல்ல.
1: சரி,
0: புள்ளி கோலங்கள் தான் நிறைய போட்டுக்கேன்.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்திருக்கு பாடல் வருகிறது உங்களுக்காக, நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரு கண்ணு பொண்ணு என் பொண்ணு என்ன கிட்டுக்குன்னு போடு என் கண்ணு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். 12:15 நொடியில ஸ்நேகிதியே, இது ஸ்நேகிதிகளுக்கான சிறப்பான நேரமா வளம் வந்துட்டே இருக்கு. ஸ்நேகிதிகள் பங்கேற்கலாம். 25:30 அறிமுக ஸ்நேகிதிகளுக்கு, 25:30 அனைத்து ஸ்நேகிதிகளும் பேசலாம். 0452 முன்னிணைப்போடு இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கூடிய ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம் தோழிச்சி.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: நீங்களே
0: அருமையா பாடிட்டீங்களே, பாடல்கள் கேட்கலாம். மற்றும் ஜிக்கியோட குரல்கள் பாடல்கள் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும், நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: வச்சிருக்கோம் சிநேகிதிகளோட விருப்ப பாடல்களோட மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சிநேகிதி சந்திக்கலாம், வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: தில்லகர் மெகராஜ் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: புதிய பறவை மேடம். பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் சொல்லுங்க.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம் மேடம்.
0: நன்றி. இணைப்பில் வந்திருக்க பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சிக்கிறேன், அனைவருக்காகவும்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்த இணையக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அருப்புக்கோட்டை மல்லிகா பேசுறேன். காவிய தலைவி படத்துல கையோடு கைக்கு வச்சும் காலங்களும்
0: கேட்கலாமா? நன்றி, இதை உங்களுக்காக நிகழ்ச்சிக்கிறேன், அனைவருக்காகவும்.

0: நேரம் 12:33 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்நேகிதே. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சுமதி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: அவள் அப்படித்தான்ற படத்துல இருந்து உறவுகள் தொடர்.
0: சரி, உங்களுடைய திறமையா நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதிகளோட? அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் இல்லையா? சுமதி அப்படின்னா நல்லா சமைப்பாங்க, நல்லா கோலம் போடுவாங்க, நல்லா வரைவாங்க, இப்படி எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நன்றி. உங்களுக்காக நிகழ்ச்சிக்கு அனைவருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு இருக்கோம் சிநேகிதிகள் விருப்ப பாடல்களோட சிநேகிதியே. இது சிநேகிதிகளுக்கான சிறப்பான நேரமா வளம் வந்துட்டே இருக்கு. இப்ப அடுத்துதான் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சிநேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு அழகி படத்துல உயிரிலே கலந்தது தேவதையா அந்த பாடல் வேணும்.
0: சரிங்கம்மா, கொடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம சிநேகிதிகளோட நீங்க என்ன பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: ஒரே ஒரு சின்ன வரி சொல்லிடவா?
0: சொல்லுங்களே, கேட்டுருவோம்.
1: அறியாமையை காட்டிலும் இழிவான அடிமைத்தனம் வேறு கிடையாது.
0: படித்ததில் பிடித்தது.
1: படித்தது பிடித்தது.
0: சரி, நன்றி. இணைப்பில் வந்துருக்கு பாடல் வரிகள் உங்களுக்காக நிகழ்ச்சிக்கிறேன் அனைவருக்காகவும்.

0: கீதை கேட்டு வச்சுட்டு இருக்கோம். ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கூடிய நேர சந்திக்கலாம். 12:44 நிமிடத்துல வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம் நிகழ்ச்சியில? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஆகாஷ்வாணி மதர் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. இப்ப ஸ்நேகிதி நிகழ்ச்சியில அடுத்த ஸ்நேகிதியை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: அகுந்தலா ஜெயின்புரம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் அன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: நான் அடிமையிலே படத்துல ஒரு ஜீவன் பாடல்தான் மேடம். படித்தேன், பிடித்தது வேகமா சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அன்னசத்திரம் 1000 வெயிட்கள், ஆலயம் 10,000 நாட்கள், பின்னர் உள்ள தர்மத்தை யாவும் பெயர் விளங்கி மிக்கள், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அப்புறம் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளைக்கும் ஏழாய் என்றாய் ஏழாய், ஒரு நாளும் என்னோடு அறியாய், இரும்பை கூறி எங்களிடையே உங்களோடு வாழ்தல் அருவி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ மேம்.
0: நன்றி. இப்ப இருந்து உங்களுக்கு அனைவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: வணக்கம். சிநேகிதிகளோட விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிட்டு இருந்தோம் சிநேகிதி நிகழ்ச்சியில. இப்ப சிநேகிதி நிகழ்ச்சி நிறைவடைய கூடிய நேரமும் வந்தாச்சு. பங்கேற்ற பங்கேற்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். அனைவருக்கும் பிடித்தமான பாடல்களாக, காவிய கானங்களாக வசந்த கானங்கள் பாடல்களோடு காத்திருப்பது கிளாரா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ சரி சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
8: கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே, வசந்த கானங்கள். அடுத்ததாக தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் இது.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 1:20 வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காவிய கானங்களாக வசந்த கானங்கள் கேட்டுட்ருக்கோம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 1:25.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வணக்கம், நான் தான் உங்க பின்னணிப்பாடகர் பேபி பிரசன்னா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம். எப்போ

நேரம் 1:29 ஆச்சுங்க. வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களினுடைய கவனத்திற்கு, நம்ம மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம ஃபேஸ்புக் ஐடி முகநூலில் நாங்கள் ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 3 கேள்விகளை வந்து மதுரை பண்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய முகநூலில் நீங்கள் பதிவிட்டிங்கன்னா, உங்களுடைய சரியான பதிலை நீங்கள் பதிவிட்டிங்கன்னா, உங்களுடைய பேர் கூடவே உங்களுடைய ஊரோட பேரும் நாங்கள் இங்கே வாசிப்போம் அப்படின்றதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் நேற்று என்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரே மரத்தின் கீழ் அதிக பரப்பளவில் நிழல் தரக்கூடிய புகழ்பெற்ற ஆலமரம் எங்குள்ளது? ஒரே மரத்தின் கீழ் அதிக பரப்பளவில் நிழல் தரக்கூடிய புகழ்பெற்ற ஆலமரம் எங்கு உள்ளது? அதுதான் அதனுடைய கேள்வி. ஒரே மரம், அந்த மரத்தினுடைய கீழ் அதிக பரப்பளவில் கிட்டத்தட்ட சுமார் 5 ஏக்கரில் நிழல் தரக்கூடிய புகழ்பெற்ற ஆலமரம் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள கதிரி அருகில் இருக்கக்கூடிய திம்மம்மா மரிமான்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா பார்க்குறது ஒரே மரம் தான், ஆனால் ஒரு அடர்ந்த காடு மாதிரி அது காட்சி அளிக்குமா. அந்த கீழே இருக்கக்கூடிய நுழல் தரக்கூடிய அந்த பரப்பளவு சுமார் 5 ஏக்கர் இருக்கா. சரி, இது மாதிரி மற்றொரு 100 மரம் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு ஆலமரம் சொல்லுவாங்கள்ல, அது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹவுரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பூங்காவில் இருக்குது, த கிரேட் ஆலமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் அது கிட்டத்தட்ட சுமார் 4.67 ஏக்கர் நிலத்தில் தான் இருக்குது. அப்போது அதை விட அதிகமாக 5 ஏக்கராக இருக்கக்கூடிய இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அனந்தபூர்ல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கதிரி அருகே இருக்கக்கூடிய திம்மம்மா மரிமான்னு சொல்லக்கூடிய ஆலமரம் தான் சரியான பதில். இந்த மாதிரி சரியான பதில் நம்ம மதுரை பண்பலைன்னு சொல்லக்கூடிய முகநூலில் வந்துட்டு பதிவிட்டிருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய பெயர் ஊர் பெயரெல்லாம் நம்ம வாசிக்க போகிறோம். தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, அன்பு ராணி, கைத்திரி நகர் ஆர்எஸ் துவாரகன், வசந்தி ராஜேஷ், மதி, திருச்சி கருமண்டபம் வேலாயுதம், பாபு முள்ளக்காடு, பிரமிழா தமிழ்ச்செல்வன், மதுரை சோ சண்முக சுந்தரம், என்எம் சுமதி, அவங்க எங்கேருந்துன்னா ராமநாதபுரம் மாவட்டம் விமனேஸ்வரத்தில் வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு, அவங்க வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து சுப்பிரமணியன், அதே மாதிரி புழுவ பாளையத்துலேருந்து ஆனந்தமுருகன், வலங்கை மான் ஆட்டோத்துறை ஜோ அப்படின்றவங்க, அப்புறம் சென்னையிலேருந்து அந்தோணிராஜ், இவங்கெல்லாம் வந்துட்டு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் 1:36 தாண்டி 37 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க. ஃபேஸ்புக் முகநூலில் பதிவிடக்கூடிய கேள்விகள், அதற்கான பதிலை யார் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பேர் கூடவே அவங்களுடைய ஊரோட பேர், இது எல்லாமே நம்ம வாசித்துட்ருக்கோங்க. மதுரை பண்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடியில் கேட்கக்கூடிய 3 கேள்விகள், அதில் 1 GK க்வெஸ்டின், அதாவது பொது அறிவு சம்பந்தப்பட்டமான ஒரு கேள்வி. அதுக்கான நம்ம வந்து பதில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ வாசித்துட்டோம். அடுத்தது 2வது என்னது அப்படின்னா, உங்களுக்கு மிகவும் பிடித்த மாணவிகளை பற்றி தான் நம்ம கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிடித்த சுற்றுலாத்தலம் எது அப்படின்றத அந்த 2வது கேள்வி. சரி, இதுக்கு வந்து யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க பதில் அப்படின்னா, தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சுற்றுலாத்தலமாக போகணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வரிசையாக சொல்லியிருக்காங்க. மதுரை சோமசுந்தரம் வந்து குற்றாலம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மதுரை அன்பு செல்வி அணைப்பட்டி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் எனக்கு வந்து சுற்றுலாத்தலமாக போக பிடித்திருக்கிறது அப்படின்றதுக்காங்க. வசந்தி ராஜேஷ் தாஜ்மஹால், உஷா முத்துராமன் கன்னியாகுமரி, அனந்தநாயகி மூணாறு, அதே மாதிரி எண்ணம் சுமதி எமனேஸ்வரன் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து, அவங்களுக்கு தனுஷ்கோடி அப்படின்ட்டு இருக்காங்க. கிறிஸ்டி வந்து ஒரு

அப்படின்றவங்க ஊட்டி கைத்தறி நகர் ஆர்எஸ் வாரகன் வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரர் காளி கோவில் வந்து எனக்கு சுற்றுலாத்தலமாக போக பிடித்திருக்கிறதுன்றிருக்காங்க. ஐயவாடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க தனுஷ்கோடி. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் வந்து மெரினா கடற்கரை தான் சுற்றுலாத்தலமாக போக பிடித்திருக்கிறது அப்படின்ட்டு. திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர் வந்து கன்னியாகுமரின் இருக்காங்க. கே புதுப்பட்டி பொன்னமரவதி வால்பாறை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷ் பாபு வந்து தனுஷ்கோடி அப்படின்ட்டுருக்காங்க. இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு மிகவும் பிடித்த சுற்றுலா தலங்களில் ஒன்று அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க சொன்ன அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வசந்த கணங்கள் ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்வோம் நேர்களே.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோங்க வசந்த கானங்கள். அதுக்கு நடுவில் நம்ம ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் பதிவிட்டக்கூடிய 3 கேள்விகள், அதற்கான பதில்களை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வரிசைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கோங்க. மூன்றாவதாக வந்துட்டு சினிமா சம்மந்தப்பட்டது, திரைப்படம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய தத்துவ பாடல் எது அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து அருணோதயம் திரைப்படத்தில் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. அனந்த நாயகி ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை கூத்தாளம் கே சிவசுப்பிரமணியம் சக்கரம் திரைப்படத்தில் காசேதான்.

அதே மாதிரி பாபு முள்ளக்காடு அவங்க வந்து காதலில் தீபம் ஒன்று இந்த பாடலில் நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்ற அந்த வரிகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மணிகண்டன் நம்பி அண்ணாமலையை வந்து அண்ணாமலை திரைப்படத்தில் வெற்றி நிச்சயம்ன்ற பாடல் சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர அரசு வரகன் வந்து அவங்களும் அண்ணாமலை திரைப்படத்தில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதிவிட்டிருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் வந்து உன்னால் முடியும் தம்பி தம்பி அந்த பாடல். அன்பு செல்வி ஒவ்வொரு பூக்களுமே ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் வந்து. மதுரை சோ சண்முக சுந்தரம் வெற்றி வேண்டுமா அப்படின்ற பாடல் வந்து எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து. அன்பு ராணி சென்னையிலேருந்து என்னென்னா சமாளி சமாளி படத்துலேருந்து உயிரா மானமான்ற பாட்டு. குழந்தை கொரநாட்டு கருப்பூர்ஜி பிரபாகரன் அவங்க உனக்கு என்ன குறைச்சல் நீ ராஜாதான் அப்படின்ற பாடல் அப்படிந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஜீவநாதன் வந்து அவங்க வந்து படையப்பா திரைப்படத்திலேருந்து வெற்றி கொடி கட்டுன்ற பாடல். சோமசுந்தர பிரபு சென்னையிலேருந்து வந்து பழைய வண்ணார்பேட்டையிலேருந்து பதிவிட்டிருக்காங்க. வரவு எட்டனா செலவு பத்தனான்ற பாடல். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான ஆட்டோதுறை வந்துட்டு இதோ எந்தன் தெய்வம் அந்த பாடல். ஜனார்த்தனன் வந்து என்னதான் நடக்கும் அப்படின்ற பாடல். மைக்கேல் மாறன் வந்து ஒளிமயமான எதிர்காலம் நம் கண்முனை இருக்குதுன்ற பாடல். அதே மாதிரி சென்னையிலேருந்து அந்தோணி ராஜ் அவங்க சூரியகாந்தி திரைப்படத்தில் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதுன்ற பாடல். அதே மாதிரி அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவள்ளல் கையில் வாங்கினேன் பையில் போட்டுனேன் அந்த போன இடம் தெரியலையே அந்த பாடலை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாடல்கள் இதெல்லாமே அவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய தத்துவ பாடல்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இதே மாதிரி மூன்று கேள்விகள் இன்றைக்கே கேட்டுட்டோம் நாங்கள். எதுக்காக அப்படின்னா நீங்கள் பதிலே நாளைக்கு உங்களுடைய பெயரும் கூடவே உங்களுடைய ஊரோட பெயரையும் வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இன்றைக்கி பதிவிட்டுட்டோம். அது என்னென்ன கேள்விகள் அப்படின்றத இப்போவுமே சொல்லிடலாம். என்னென்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பொது அறிவுக்கான ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி? இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா எது? இதுதான் ஜிகே கேள்வி, அதாவது பொது அறிவுக்கான கேள்வி. அடுத்தது இரண்டாவது நம்ம என்ன சொன்னோம்? நமக்கு பிடித்தமான விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, பிடித்தமானவைகள் ஏதாவது ஒன்று அப்படின்னு. என்னென்னா கால பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால், கால பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் எந்த காலத்திற்கு செல்வீர்கள் அப்படின்றது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது நம்ம என்ன சொன்னோம்? திரைப்படம் சம்பந்தப்பட்டதாக. சரி, திரைப்படத்தில் வரும் எந்த காட்சி உங்களுடைய சொந்த வாழ்க்கை நினைவுகளை அதிகமாக தூண்டியது? இதுதான் இந்த மூன்று கேள்விகள். வேகமாக நீங்கள் பதிவிடுங்க. உங்களுடைய பேர் ஊரோட பேரையும் சேர்த்து பதிவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளை வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 1:30 உங்களுடைய பேரு கூடவே உங்களுடைய ஊரோட பேரும் கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்றதே பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம். வசந்த கானங்கள் தொடர்கிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கணங்கள் தாங்க கேட்டுட்ருக்கோம். நேரம் 1:50 நிமிடத்தில் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கேட்கலாமா?

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 2 மணி. உற்சாகமான வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது கவிதை அரங்கம். வார்த்தைகள் வரிகளாகி, வரிகள் கவிதையாகி, கவிதைகள் உங்கள் மனசோடு பேசும் நேரம் இது. எண்ணங்களும் எழுத்துக்களும் சங்கமிக்கும் கவிதை அரங்கம் நிகழ்ச்சிக்கு தயாரான நேயர்களே, இன்னைக்கு நம்ம கவிதை அரங்கத்தில் ஒரு அழகான பயணம் போக போகிறோம். கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில் நான் வைஷ்ணவி. ஒரு பெண் குழந்தை பிறக்கிற அந்த நொடியிலிருந்து அவள் வளர்ந்து பள்ளிக்கு போய் தோழிகளை சேர்த்து கனவுகளை கண்டு பூ பேதி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு தன் குடும்பத்துக்காக ஒரு அழகான இடத்தை உருவாக்குற வரைக்கும் வெறும் வயசு கூடும் கதை இல்லை. ஒவ்வொரு வயசிலும் பிறக்கும் கவிதைகள் கேட்க போகிறோம். ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கிறது சந்தோஷம், ஆனால் பெண் குழந்தை பிறக்கிறப்போ தனி சந்தோஷம்தான். அப்பாவுக்கு ஒரு குட்டி தேவதையா, அம்மாவுக்கு தன்னோட இன்னொரு உருவமா, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செல்ல குட்டியா. அவள் சிரிக்கிற சின்ன சிரிப்பு வீட்டையே சந்தோஷப்படுத்திடும். தொட்டிலில் ஆடும் தங்க நிலவே வீட்டுக்குள் வந்த வாழ்வின் கனவே. தொட்டிலில் ஆடும் தங்க நிலவே வீட்டுக்குள் வந்த வாழ்வின் கனவே.

கையில் பொம்மை, முகத்தில் சிரிப்பு, அந்த மழலை பேச்சு, அந்த சின்ன சின்ன சேட்டிகள் எல்லாம் சேர்ந்து வீட்டோட நினைவுகளை நிறைச்சிடும். மழலை சிரிப்பில் மனசு மலரும், சின்ன சின்ன சேட்டையில் வீடு கலகலக்கும். மழலை சிரிப்பில் மனசு மலரும், சின்ன சின்ன சேட்டையில் வீடு கலகலக்கும்.

நேரம் 2:12. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை அரங்கம். ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிட்டு நான் இல்லப்பான்னு அப்பாவி முகத்தை வச்சுக்கிட்டு அந்த வயசுல முகத்துல அப்பாவித்தனமும் சின்ன சின்ன குறும்புகளும் நிறைந்த பள்ளி பருவம். இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் அடடா, அந்த நாட்கள் திரும்ப வராதான்னு மனசு கேக்குது. இல்ல பாடங்களை தாண்டி குறும்பே இனிக்கும், பள்ளி நினைவு மனதில் மணக்கும். பாடங்களை தாண்டி குறும்பே இனிக்கும், பள்ளி நினைவு மனதில் மணக்கும்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டுட்டு இருப்பது கவிதை அரங்கம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் வரும். குழந்தையா இருந்தவள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தன்னையே புரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிற பருவம். உடம்புல மாற்றம், மனசுல மாற்றம், எண்ணங்கள்ல மாற்றம். சில நேரம் சந்தோஷம், சில நேரம் குழப்பம். இந்த நேரத்துல தேவைப்படுறதெல்லாம் அன்பு, புரிதல், நம்பிக்கை. குழந்தை மனசு கொஞ்சம் மாறும், பெண்ணின் பாதை புதிதாய் பிறக்கும். குழந்தை மனசு கொஞ்சம் மாறும், பெண்ணின் பாதை புதிதாய் பிறக்கும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குநர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

2:25 கவிதை அரங்கம் கேட்டு இணைந்திருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த வயசுல தான் கனவுகளும் பெருசாக ஆரம்பிக்கும். அந்த கனவுகளுக்கு துணையாக குடும்பம், ஆசிரியர்கள், நண்பர்கள் இருந்தா ஒரு பெண்ணால எவ்வளவு உயரத்திற்கும் போக முடியும். கனவுகள் கையில், நம்பிக்கை நெஞ்சில், வெற்றியை தேடுவாள் தன்னம்பிக்கை துணையில். கனவுகள் கையில், நம்பிக்கை நெஞ்சில், வெற்றியை தேடுவாள் தன்னம்பிக்கை துணையில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9:30 சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம்.

2:32 நீங்கள் கேட்டு இருக்கீங்க கவிதை அரங்கம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஒரு பெண் தன்னோட கல்வி, கனவு, சாதனை எல்லாவற்றையும் செய்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கும் தருணம். அந்த நாளில் வீட்டில் மகிழ்ச்சி, கண்களில் கண்ணீர், இதயத்தில் பெருமை. நல்லாயிரு மகளே, புது வாழ்க்கை இனிமையா அமையட்டும் என்ற ஆசீர்வாதங்களோடு அவள் தன் பிறந்த வீட்டை விட்டு ஒரு புதிய இல்லத்திற்குள் காலடி எடுத்துகிறாள். அங்கு அவள் அன்பால் வீட்டை கட்டி எழுப்புகிறாள். பொறுமையால் வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறாள். புதிய இல்லம் பூமாலை சூடட்டும், புதிய உறவுகள் நலமாய் வாழட்டும், அன்பின் தீபம் என்றும் எரியட்டும், வாழ்க்கை இனிமையால் மலரட்டும்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம்.

அப்புறம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில இன்னொரு அழகான அத்தியாயம் ஆரம்பிக்குது, அம்மாவாக மாறுவது. தாயான நொடி தன்னையே மறந்தாள், தாலாட்டு பாடி உலகையே அணைத்தாள். தாயான நொடி தன்னையே மறந்தாள், தாலாட்டு பாடி உலகையே அணைத்தாள்.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

2:43 கவிதை அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இப்போ அந்த பெண் தன் வாழ்க்கையில நிறைய பார்த்திருப்பா. அவளுடைய அழகு முகத்துல மட்டும் இல்லை, அவள் பேசுற வார்த்தைகள்ல, அவள் தர அறிவுரைகள்ல, அவள் காற்ற அன்புல, அவள் வாழ்க்கை அனுபவத்துல எது நடந்தாலும் அதை கடந்து போகணுன்ற பக்குவம் வந்துடும்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

குழந்தையாய் இருந்தவள் கனவுகள் காணும் பெண்ணானாள், குடும்பத்தை தாங்கும் பெண்ணானாள், அனுபவத்தை பகிரும் பெண்ணானாள். ஒரு பெண்ணின் வாழ்க்கை பயணத்தை கவிதைகளோடும் நினைவுகளோடும் நம்மோடு பயணிக்க வைத்த இன்றைய கவிதையரங்கம் இங்கே நிறைவடைகிறது. நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பெண் குழந்தையாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், அம்மாவோ பாட்டியாவோ இருக்கலாம். எந்த வயசில் இருந்தாலும் அவங்களுக்கு துணையாக இருப்போம்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். வைஷ்ணவி, நன்றி நேயர்களே.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திண்டிவனம், சோழிங்கநல்லூர், ராணிப்பேட்டை, செம்மஞ்சேரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கலவை, வல்லம், திருத்தணி, கேளம்பாக்கம், விருஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தளி, வாலாஜா, வளத்தி, மயிலம், பூவிருந்தவல்லி, குன்றத்தூர், திருப்போரூர், சென்னை, அமுண்டி, கொளப்பாக்கம், செய்யாறு, பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம், மேலாலத்தூர், சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கும்மிடிப்பூண்டி, உத்தரமேரூர், திருத்தணி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை, நீலகிரி மாவட்டங்களின் இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு, மழை பற்றிய எச்சரிக்கை. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 24ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், மேற்கு

0: கிளிநொச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி அன்றும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும், சற்று உயர்ந்திருக்கும் வாய்ப்பும் உண்டு. அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். விருதுநகர் பாப்பாக்குடி ஊராட்சியில் மகளிருக்கு ஆடுகள் வழங்கும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தனர். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லேவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, மதுரை எஃப்எம்

103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு. மென்மையான பாடல்கள், மனம் விரும்பும் பாடல்களாக, காதல் பாடல்களாக உலா வர காத்திருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. பாடல்களோடு இணைந்திருப்பது கிளாரா.

மூன்று மணி 22 நிமிடங்கள் தாண்டி 23 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கோம், ரசித்து கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு.

இதமான பாடல்கள் மனம் விரும்பும் பாடல்களாக மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 3:27.

இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு இரவு நேர பாடல்களோடு கூடவே கதையும் காத்துட்டு இருக்குங்க. நேர்களாகிய உங்களுக்காகவே கேட்க மறந்துடாதீங்க இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு தொடர்கிறது. மெல்ல வரும் பாட்டு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மதுரை FM 203.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியாக மெல்ல வரும் பாட்டு.

இமைகள் மூடி ரசிக்கும் பாடல்களாக மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்ருக்கோம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல்

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:47 கேட்டுட்ருக்கோம். மெல்ல வரும் பாட்டு

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நிறைவடைகிறது மெல்ல வரும் பாட்டு. விடைபெறுகிறேன் கிளாரா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைவருக்கும் சமவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய வழித்தடத்தில் அரசு நகர பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மாநில அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அவற்றின் செயல்பாடுகளை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வணக்கம் நேர்களே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமான ஆட்டக்களம் ஆரம்பிச்சாச்சு. தம்பி ரெடியாக இருக்கோம், நேரம் ரெடியாக இருந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு, வித்தியாசமான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி என்ன விளையாட போகிறோம், யார் விளையாட போகிறோங்க அப்படின்றத சொல்லிடலாமா? இன்னைக்கு
1: இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்னா, கொஞ்சம் பாடுங்க பாஸ்.
0: ஆமாம்,
2: இங்கேயும் அதே குரல்,
0: கொஞ்சம் பாடுங்க பாஸ். அதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாடுறதுனா நேர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நேர்கள் வந்துட்டு பாடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நேரம் 4:04 தாண்டி 5 ஆயிட்டுருக்க இந்த நேரத்தில் கொஞ்சம் பாடுங்க பாஸ் அப்படின்னா என்ன, ஒரு பாடல் போடுவோம். அந்த பாடலில் நடுவில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக், நடுவில் வரக்கூடிய, நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, நாங்கள் முதல்ல இருக்கிறத கொடுக்க மாட்டோம், நடுவில் இருக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக்கை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதை கேட்டுட்டு நீங்கள் முதல்லேருந்து அந்த பாட்டை பாடணும். அதுதான் இந்த கேமோடது ரூல்.
2: சின்ன புள்ளத்தனமா இருக்கு.
1: நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170, 25:30, 171, 0452 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு.
0: சூப்பர், நேர்கள் வந்துட்டு ரெடியா இருக்காங்க விளையாடுறதுக்காக. யார் வராங்க அப்படின்றத கூப்பிடலாமா?
3: கேட்கலாமே.
0: ஓகே, இப்போ திரும்ப சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பாடல், அந்த பாடலை நடுவில் வரக்கூடிய பிஜிஎம் சொல்லக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுப்போம். நீங்கள் முதல்லேருந்து பாடணும். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி விளையாண்டோம் அப்படின்னா, முதல்ல
3: ஸ்டார்டிங் கொடுத்துருவோம்,
0: கொடுத்துருவோம்,
3: அவங்க பாட ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து நடுவில் வர மியூசிக் கொடுக்க போகிறோம் இல்லையா?
0: ஆமாம், அதனால் ரொம்ப எளிமையாகவே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் காத்திருக்கக்கூடிய நேயரை வந்து கூப்பிட்டுருலாம். இன்னொரு நம்ப சொல்லி,
2: பாடுற தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்.
0: எஸ் பி கேர்ஃபுல், நாங்கள் வந்து உங்களை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன்.
3: ஓகே, மொபைல் எடுங்க, டயல் பண்ணுங்க, 25:30, 170, 25:30, 171, 0452 என்ற மதுரையின் முன்னணி பேர் தொட்டு. நிகழ்ச்சியில பாட வந்திருக்க முதல் நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
0: பாடுறா, பாட வந்திருக்கீங்க. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். ரெண்டு நேரத்துக்கு வணக்கம் தருது மாதிரி காதல் தரல வந்து 11 பேச மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா?
0: இதே ஒரு தெரியுது அக்கா அக்கான்னு பாசமா கூப்பிடுறாங்களே தம்பி.
3: பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களாமா?
4: நல்லா தெரிஞ்ச பாட்டை பாட்டு போட்டீங்கன்னா நான்
0: பாடிடுவேன். ஆமா ஜி பூம் பாய், தெரிஞ்ச பாடா வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம்.

0: குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வேடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன்,
1: கண்ணி
0: வேடி
1: வச்சிருக்கேன்,
0: வச்சிருக்க
2: தட்டா
3: சூப்பர் சூப்பர். முதல் நேரம் வந்து சூப்பரா பாடிட்டேங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
1: உண்மையிலேயே
4: சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு
1: உண்மையிலேயே ஒரு கடினமான விஷயம், அது நன்றிலாம் சொல்லிட்டாங்கப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், இங்க பேசுங்க, இங்க பேசுங்க, இங்க பேசுங்க, லைன் கிடைச்சிச்சு பேசுங்க. லைன் எடுத்துட்டு அங்கங்களும் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
5: மாலை வணக்கம் மேடம்.
1: மாலை வணக்கம். சொல்றது யாரு, எங்க இருந்து?
5: முத்துப்பட்டி பாலமுருகன்.
1: மலமுருகன் கேட்டுட்டு இருக்கீங்களா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: என்னது
1: இன்னைக்கு

0: ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன்,
1: சரி.
0: சொல்லி மீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ
1: ஓஹோ,
0: சிரிச்சா சிரிக்கிறது.
1: நூறு பேர் செத்து போயிட்டா. ஐயோ ஐயோ, ஓகேவா? ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, அருமை. சூப்பர், நன்றி நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அருமையாக வந்துட்டு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, ரொம்ப எளிமையாக இருக்குது இல்லை. நீங்கள் ஜெயிக்கிறத பக்கத்தில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து நேரம் சந்திச்சிடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நன்றி வந்துட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது இதுவும். அடுத்த நேயர்
2: கொஞ்சம் பாடுங்க பாஸ்ல. அடுத்து பாட வந்திருக்க நேயர், வணக்கம்.
3: எல்லாருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?

0: கேட்டீங்களா?
1: கேட்ட பாட்டு இன்னொரு பேரம் போடுங்க.
0: இன்னொரு முறை போடுங்க அக்கா, இன்னொரு முறை போடுங்கப்பா தம்பி.

0: கேட்டீங்களா?
1: தும்மி கூட்டு அந்த பாட்டு மாதிரி
0: இல்லையே இல்லையே இல்லையே இல்லையே,
1: ரஜினி பார்த்தேன் ஆனா வர மாட்டேங்குது.
0: வர மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், அடுத்த நேரம் எல்லாம் சொல்லிடுறாங்களான்றதை கேட்டுடலாம். சரிங்களா? நன்றி.
2: நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றிமா. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு கேட்டலாம். கொஞ்சம் பாடுங்க பாஸ், விளையாட வந்திருக்க நேயர் யார் எங்கேருந்து பார்க்க

0: கேட்டீங்களா?
1: தாரந்தனக்குமே கூட்டு அந்த பாட்டு
0: இல்லையே
1: மாதிரி
0: இல்லையே இல்லையே இல்லையே,
1: ரஜினி பார்த்தேன் ஆனா வர மாட்டேங்குது.
0: வர மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், அடுத்த நேயர் எல்லாம் சொல்லிடுறாங்களான்றதை கேட்டுடலாம். சரிங்களா? நன்றி,
2: நிகழ்ச்சியில் பங்கு
0: நன்றி,
2: பெற்றதுக்கு
0: நன்றி.
2: நன்றிமா. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்து கேட்டலாம். கொஞ்சம் பாடுங்க பாஸ் விளையாட வந்திருக்க நேயர் யார் எங்கேருந்து பார்க்கலாம்.
0: பாஸ் யார் இந்த பாஸ் வணக்கம்.
3: அடிச்சு பெஞ்சா மலா அசையாம சில எல்லோரும் விரும்பி கேட்பது 103.3 மதுரை பண்பல மற்றும் 100.9 ராமேஸ்வரன் பண்பல. அனைவருக்கும் மாலை வணக்கம்.
4: என்னப்பா பட சொல்ற,
2: இருங்க சொன்னீங்களே உங்க பேரை கொஞ்சம் சொல்லிருங்களேன்.
3: மதுரை செல்லூர் குமரன் பேசுறேன்.
0: ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். நிகழ்ச்சி கொஞ்சம் பாடுங்க பாஸ். ஓகே, உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் இதோ.

0: கேட்டிங்களா?
1: படம் ஜென்டில்மேன் ஏஆர் ரஹ்மான்.
0: அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். பாட்டு மட்டும் பேச விடாட்டாலும் நீங்க பாடுறதுல கரெக்டா இருக்கணும். ஓகேவா? சூப்பர், அருமையா அருமையா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே. ஆட்டக்குளம்
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: 8-300-37-27.
4: This song is a tribute to all the heroes and villains.
5: மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மதம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு.

0: நேரம் 4:17 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுட்டு இருப்பது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல
1: பேசவே விட
2: மாட்டேங்கிறாங்க.
1: இன்றைக்கி ஆட்டக்களத்தில் வந்துட்டு நேர்கள் வந்துட்டு ரொம்ப குஷியாக விளையாண்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு என்ன வைஷ்ணவி எப்படி இருக்காங்க? நேர்கள்லாம் வந்து பாடிட்டாங்களா?
2: ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷனில் வந்தாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க.
0: அதாவது கிளாரா, நம்ம என்ன கேம் கொண்டு வந்தாலும் நம்ம நேயர்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சூப்பராக பண்ணிடுறாங்க.
1: அதுலேயும் முக்கியமாக அந்த பாடுறது அப்படின்னு சொன்னேன்னா ரொம்ப குஷியாயிருவாங்க. கத்திரக்கூடிய நேர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: ஊருக்கு புதுசா முல்ல?
1: இல்லை இல்லை, நாங்கள் எப்பவுமே ஊருக்கு பழசு தான். வணக்கம்.
3: வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். நான் காரைக்குடி சாமிநாதன்.
1: என்ன சாமிநாதன் கடக்கட கடக்கட கடக்கட கடக்கடன்னு இருக்கீங்க?
3: இல்ல, அவர் பேச விட மாட்டேங்கிறார். அதனால நம்ம உள்ள வந்து டக்குன்னு பேசலாம் வந்து
1: பாத்துறோம் இன்னைக்கு. சரிங்களா? சரி, நிகழ்ச்சி
2: சோடான குடுப்பா.
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கமா, சொல்லுங்கமா. பாடணும்
1: பாடணும்
0: பாடணும். அதேதான் இப்ப உங்களுக்கு அனக்கீற்று கொடுத்துடலாம்.
3: ஆசை கொடுக்குமா? முதல் வரி மட்டும் தெரியும். ஏப்ரல் மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில்
2: அந்த பவள மல்லிய.
1: ஓகே, ரொம்ப அருமை. நமக்கு வந்துட்டு முதல் வரி நீங்க பாடணும் பாடிட்டீங்க, ரொம்ப அருமை. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நன்றி. ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த நேர சந்திச்சிடலாம் நினைக்கிறேன். 4:18 ஆயாச்சு. வணக்கம்.
4: வணக்கம் கிளாரா மேடத்துக்கு வணக்கம். மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்துபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியம்.
1: சொல்லுங்க, நாங்க பேசுவோம், நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரிங்களா? எவ்வளவு தடங்கள் வந்தாலும் நீங்க கரெக்டா பாடுறீங்க. ஓகேவா? உங்களுக்கு கணக்குல கொடுத்துடலாம் உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் இதோ வந்துட்டு இருக்குது.

0: இன்னொருத்தர் வேணும்.
1: இன்னொருத்தர் உங்களுக்காக.
0: ஆமா ஆமா. கண்ணுக்குள்ளே ராத்திரி நங்கள் சுத்து.
1: அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட்
2: முதல் வரி முதல் வரி.
0: அந்த என் முன்னால் ஒன்றுக்கு இது நம் காதலா. விஜய் பாட்டு விஜய் பாட்டு. சரி மேடம், தலைப்பயிர் கண்டுபிடிக்க முடியல, லேட் ஆகுது, பரவாயில்ல மேடம். நன்றி
1: நன்றி நன்றி.
2: அதாவது முதல் வரியை மட்டும்தான் நீங்க பாடல.

0: அப்படியே எல்லாமே சொல்லிட்டீங்க.
1: பரவாயில்ல, காத்திருக்கு சந்திச்சிடலாம். லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் யார் எங்கிருந்து வராங்கன்றது கேட்டு இல்லாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்றது யாரு?
2: சித்ரா.
1: நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களா?
3: நாங்கெல்லாம் மரணக்காரங்களா?
1: ஆமா நாங்கெல்லாம். அப்ப நீங்க எந்த ஊரு சித்ரா? அப்ப நம்ம இப்படி சொல்லுவோம், ஏ நாங்களும் மதுரைக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு.
3: யாரா?
1: ஓகே, உங்களுக்காக கிளிப்பிங்ஸ் கொடுத்துடலாம் சரிங்களா?
2: போட்டதை சொல்லவா?
1: இல்ல அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் வருது.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் சரிங்களா. அடுத்தவங்களுக்கு போடுறது தான் நமக்கு தெரியும். நமக்கு வர்றது கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு அது தெரியாம போயிடும். பரவாயில்ல, நீங்க லைன் பிடிச்சி வந்ததே நம்ம ஜெயிச்சதுக்கு சமம்.
1: நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றிமா.
0: ஓகேவா, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
0: விஜயலட்சுமி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: எப்படி
0: இருக்குது நிகழ்ச்சி, நம்ம நேர்கள் எப்படி பாடிட்டு இருக்காங்க?
1: உங்களுக்கான கிளிப்பிங்ஸ்

0: கேட்டீங்களா?
1: எனக்கு தெரியாத பாட்டா இருக்கும் மேம்.
0: என்ன அப்படி தெரியாத
2: பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு.
0: பெருமையா இருக்குது. நீங்க லைன் பிடிச்சு வந்தது எங்களுக்கு பெருமையா இருக்குது. ஜெயிக்கிறது தான் ரெண்டாவது
2: விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே,
0: விட்டுடுங்க தெய்வமே அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு பாடல் காத்துட்டு இருக்குது. நம்ம ஆட்டக்காலத்துல நம்ம பண்பல்ல இப்பாடல நம்ம கேட்கலாம். எப்படி நேர்கள் எப்படி இருக்காங்க, எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க?
3: அதாவது நிறைய பேர் வந்து சூப்பரா பாடுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து கிட்ட வந்துட்டு அப்படி ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிக்காம போயிடறாங்க இல்லையா.
0: முயற்சி பண்ணிட்டு இருக்கு, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஆனால் டக்குன்னு கிடைக்க மாட்டேது. பட் ஆனால் யோசித்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா முதல்ல வர்ற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நடுவில் கொடுக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு அதெல்லாம் ஈஸி பூசி அப்படின்னு சொல்லிடலாம்.
2: இப்போ அவரோட பேரன்.
0: ஓகே ஓகே, நீங்கள் அவரோட பேரன் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கீக்கெல்லாம் பண்பலை பாடலாம். ஆட்டக்காலம் 4:23.

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஆட்டக்களம் தாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் பாடுங்க பாஸ்.
3: நேரம் 4:29 அரை மணி நேரம் தாண்டி விட்டது, இன்னும் அரை மணி நேரம் தான் காத்துட்டு இருக்கு.
2: பாடுங்க பாஸ் விளையாட வந்திருக்க. நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம்? வணக்கம.
3: வணக்கம.
4: வணக்கம்.
3: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு.
3: ஓகே, ரொம்ப சந்தோஷம் கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி உங்களுக்கு.
4: ஆமா, கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
3: ஓகே, கொஞ்சம் பாடுங்க பாஸ்.
4: கொஞ்சம் பாடுங்க பாஸ்.
3: கேப்பிங்ஸ் இதோ.

0: க்ளூலாம் கிடையவே கிடையாது.
1: யார் எட்டு படம் மட்டும் சொல்லுங்க மேடம்.
0: எட்டுமே சொல்ல மாட்டோம். ரொம்ப சந்தோஷம், முயற்சி பண்ணதும் ரொம்ப சந்தோஷம். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்க? பேசுங்க.
2: பண்பலை நேயர்களுக்கும் ராமேஸ்வர பண்பலை நேயர்களுக்கும் உங்கள் இருவருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் சகோதரிகளே.
3: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
2: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்துல. கொஞ்சம் பாடுங்க சார்னு பாட வந்திருக்கேன்.
0: கொஞ்சம் பாடுங்க.
4: சொல்லவே இல்ல,
0: சொல்லிட்டோம்ல. கொஞ்சம் பாடுங்க பாஸ். ஓகே, உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் இதோ
2: போடுங்க.

0: என் காது கடுக்கும் கடுக்கும் கடுக்கும் வாய்க்கு வாதோடு சிவக்கும் சிவக்கும் தங்கவேலு சாத்தூர்த்தத்தை பத்தி
1: முதல்வரி முதல்வரி சொன்னாதான் வெற்றி பெற்ற நேயர் அவங்க.
2: அப்படியே அவங்க ஊர் பேர் இல்ல முதல்வரிய பாருங்க,
3: தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்தம் சொல்லுவாங்க.
2: கரெக்டா வந்தீங்க.
0: அது சூப்பர் ஸ்டார் படம், சூப்பர் ஸ்டார் பாட்டு.
1: முதல்வரி
2: முதல்வரி
0: இன்னொரு தடவை போடுங்க,
2: இன்னொரு முறை உங்களுக்காக.

0: பாட்டாவே பாடிவாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவே வேண்டாம் இனிமே, சரிங்களா? அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: கொஞ்சம் பாடுங்க பாஸ். பாட ரெடியா இருக்கீங்களா? யார் இங்க இருந்து?
2: என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் கோலமங்கலத்துல இருந்து சரவணன் இருக்கேன்.
0: சரவணன், கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி?
3: ஆ, கேட்டேன்.
0: பாடிடுவீங்களா?
3: ஆ,
0: உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் கொடுத்துடலாமா?
3: ஆ
0: ஆ, அத தவிர வேற எது பேச மாட்டீங்களா?
3: பேசுவீங்க.
0: ஓகே, உங்களுக்கு கிளிப்பிங்ஸ்.
2: அழகிய தமிழ் மகள் இவள்.
0: இது இல்ல, இது இல்ல பாட்டு. உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.

0: என்னாச்சு?
1: ஹலோ,
0: பாடுங்க.
1: தெரியல.
0: தெரியல.
2: அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணில் பிறந்த வீரனுக்கு பிறந்த வீர அப்பேற்பட்ட வீர.
0: ஆமா, அவங்களுக்கு தெரியலையாப்பா. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம். நேரம் 4:33 ஆயிடுச்சு. அவ்வளவா கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம கேக்குறோம்.
3: அடுத்த நேரத்தை கேட்டுருவோமே.
4: இது உனக்குமா? நான் நல்லா இருக்கும்போது தைரியமா இருக்கணுமா?
0: இல்ல, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு போடும்போது அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு போடும்போது தெரிய மாட்டேங்குது. அது ஏன் தான் எனக்கும் தெரியல. அடுத்த நேரம் சந்திச்சு.
4: போயிட்டா போயிட்டா.
3: வணக்கம்.
1: வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. நான் புதுக்கோடு மாவட்டம் கோனாப்பட்டில இருந்து பழனியாச்சு பேசுறேன்ப்பா. ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு.
0: ஆமா, என்னால கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குல்ல, கண்டுபிடிச்சிருமோ இல்லையோ அப்படின்ற பயம் இருக்கு.
4: எதா இருந்தாலும் உண்மையா சொல்லு.
0: உங்க குரலோட வெளிப்பாட தெரியுது தெரியுது தெரியுது. உங்களுக்கு
1: கிளிப்பிங்ஸ் ஈஸியா போடுங்க, ஈஸியா.
0: சரி சொல்லுங்க. ஜி பூம்போ ஈஸியா கொடுத்துருங்க.

0: மனசுக்குள்ளே இருந்து வரமாட்டேங்குது.
1: குடும்பம் நடத்த நம்மளால முடியாது.
0: சரி, அடுத்த நேரம் கழிவு.

0: நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆஹா, ட்ரை பண்ணாங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்வது ராமச்சந்திரன், சத்தனீர்லேருந்து.
0: உங்க பேரை கேட்டனே என்ன ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா. பேச விட மாட்டாப்ல, ஆனா நீங்க பேசணும். ஓகேவா?
1: பேசலாம்.
2: யாரு தெரியுமா, 30 மனம் முடிச்சு ஆனே மண்டையில முட்டி கொன்ன வம்சம்.
0: கொஞ்சம் கண்டுபிடிக்க முடிஞ்சா? போதும், விட்டுடுங்க பாஸ். நம்ம வந்து பாடிடலாம். சரி, உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் கொடுத்துடலாம். சரிங்களா?
2: இன்னொரு
0: முறை கிளிப்பிங்ஸ் கொடுத்துடலாம். அடுத்த நேர சந்திச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பன்மலை பாடலை கேட்டுடலாம். வணக்கம், பேசுங்க. யாருங்க பின்னாடி இருந்து பேச சொல்றது?
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் நாகவல்லி, மதுரை முத்துப்பட்டியில இருந்து பேசுறேன்.
3: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான இசை கீற்று கொடுத்துடலாம்.
0: பாடுறீங்க, முதல் வரியை கரெக்டா பாடணும். சரிங்களா?
4: சரி சரி.

0: கண்டுபிடிச்சிங்களா மேம்?
1: தெரியல, இன்னொரு தடவை போடுங்க.
2: இன்னொரு முறை ஏய் முழுசா போடுங்க பா, அப்பதான் கண்டுபிடிப்பாங்க.
3: தலை வெடிச்சிருந்தா
2: சொல்லிருங்க, சொல்லிருங்க பாவம், தலை வெடிச்சிருமா. ஓகே ஓகே.

0: நன்றி.
1: இந்த பாடல் வந்துட்டு பம்பர கண்ணாலே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய பாடல். சரி, நம்மளுடைய பண்பலை பாடல் காத்துட்டு
2: இருக்குது.
1: அதில் மோசம் போல் அடுத்த நேர் கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க. இல்லைன்னா நாங்களே ஆன்சர் சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்பலை பாடல் கேட்டு வந்துடலாமே. ஆட்டுக்குளம் இன்றைக்கி வந்துட்டு ஆட்டுக்குளத்தில் 4:39 ஆயிடுச்சு. சரிங்களா, நேர் வந்து ரொம்ப உற்சாகமாக அந்த பாடல் வரியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன தெரியுது, நிறைய பாடல்களை இனிமேல் நேர்கள் கேட்கணும். முதல்ல வர்ற பீஜியத்தை மட்டும் இல்லை, நடுவில் வர பீஜியத்தையும் சேர்த்து கேளுங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக டக்குன்னு வந்துட்டு புரிஞ்சிடலாம். கேட்ட மாதிரி இருக்குது ஆனால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுடலாம் ஆட்டுக்களத்தில்.

0: பதில் சொல்றேன். தமிழையா
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

4:44 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கலம் தாங்க விளையாண்டு இருக்கோம். கொஞ்சம் பாடுங்க பாஸ், பாட்டு பாட வந்திருக்க நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம்?

0: பக்கத்துல அடிக்குது.
1: ஆமா பக்கத்துல
2: உங்களுக்கான
1: கிளிப்பிங்ஸ் கொடுத்தெல்லாம் வந்துட்டு இருக்கு.

0: கார்த்திக் நடிச்ச படம்
1: அதெல்லாம் வேண்டாம், முதல் வரி மட்டும் பாடுங்க.
0: நட்பு படம் இருங்க, இன்னொருக்க போடுங்க, இன்னொருக்க போடுங்க,
1: இன்னொரு முறை உங்களுக்காக.

0: கேட்டீங்களா?
1: அதாவது அத்த மக ராசா திக்கின்னு
0: வெத்திலி மீன் வேண்டாமா? கரெக்டு. ஆ
2: இணைப்புல வந்திருக்க அடுத்த நேயர் யார் எங்க கேட்டலாம்? வணக்கம்.
0: சொல்லிடலாம். ஏ ஐயா சாமி அப்படின்ற பாட்டு தான் நம்ம போட்டிருந்தோம். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயே.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் கம்மதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன். நிலையத்துல எல்லாம் நலமா?
2: எல்லாரும் நலமா இருக்கும். பாட்டு பாட நீங்க ரெடியா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க. ஏதோ சொன்னீங்க.
3: ஒண்ணு இல்ல.
0: கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துறோம். முதல் வரி கட்ட பாடணும், சரிங்களா? ஓகே. பாடல்ல இருந்து நடுல இருக்க பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்போம். ஓகேவா? உங்களுக்கான கிளிப்பிங்ஸ்

0: கேட்டீங்களா?
1: இந்த படம் வந்து சூரிய வம்சம் நட்சத்திர மின்னலின்
0: பார்த்தது. உங்களுக்கு நன்றி சொல்லிட்டாங்க. நீங்க சொன்னது ரொம்ப அருமை அருமை அருமை. அஜித் பாண்டி சூப்பரா சொல்லிட்டாங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
3: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுரை மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
0: கடலில்
2: நடுவே பயணம் போனால்
0: நாங்க பாட்டு போடவே இல்லை.
2: யாரோ நம்ம தாமேஸ்வர பண்பையில போட்ல மீன் எல்லாம் பிடிக்காம பிடிப்பாங்களா, அவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க இந்த வரியை.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் கொடுத்துறோம். கேட்டுட்டு முதல் வரியை பாடுங்க. சரிங்களா?
2: போடுங்க, டக்குன்னு போடுங்க, போடுங்க, போடுங்க,
0: டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கு.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, இங்க பேசலாம்.
0: லைன் கட் ஆயிடுச்சு, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். ஆஹா, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறேன்? பேசுறேன்
2: முனிச்சாலை கண்ணன்.
0: ரொம்ப சந்தோஷம், கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் கொடுத்துடலாமா?
2: கிளிப்பிங் டக்குன்னு கொடுத்துருங்க.
0: டக்கு டக்கு.

0: ஏ இல்ல.
1: சொல்லாமலே யாருக்கு
2: சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தயங்குகிறேன்.
0: நன்றி நன்றி, அருமையா முயற்சி பண்ணீங்க.
1: ஆமா, இந்த நன்றி நமக்கு தான். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
1: ஐஸ்வர்யா, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
3: மேடம்,
1: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? ஆட்டக்குளம்
3: கேட்டு இருக்கேன்.
1: கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா?
3: இல்ல, கவனிக்கல. இன்னொரு போடுங்களேன்.
1: நான் போடவே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். தெரியாம சொல்லிட்டேங்க. நீங்க வந்து கிளிப்பிங்ஸே கேட்டுருங்க. நீங்க கிளிப்பிங்ஸே கேட்டுருங்க.

0: கேட்டீங்களா?
1: கேட்டோம்.
0: முதல் வரியை பாடுங்க.
1: கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னொரு போட்டு பாக்குறீங்களா? ஒரு தடவை
0: இன்னொரு முறை உங்களுக்காக ஒரு ஆளுக்கு ரெண்டு முறை போடுவோம்.

0: இல்ல மேடம், தெரியல.
1: இன்ப ராகங்கள்
2: சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தான் பயங்கரே.
1: பாட விடுறாப்லையா பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. அடுத்ததான் வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அதிரடியான அமர்க்கலமான அட்டகாசமான ஆட்டங்களும் நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் பாடுங்க பாஸ்.
4: நிகழ்ச்சியில பாட வந்திருக்க அடுத்த நேயர் யாரு எங்கிறதுன்னு கேட்டலாம்.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
5: ஹலோ,
4: வணக்கம்.
5: வணக்கம்மா, நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்கோளம் சொந்த அழகர்.
1: ரொம்ப சந்தோஷம், கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி?
5: ஆ, கேட்டு இருக்கேம்மா.
1: கிளிப்பிங்ஸ் கொடுத்துடலாமா?
5: ஆ, கொடுங்கம்மா.
1: முதல் வரையே பாடிடுவீங்களா?
5: தெரிஞ்சா பாடுறேன்,
1: கண்டிப்பா பாடுவேன்னு உறுதியா சொல்லுங்க. ஓகே,
6: அயங்காம சொல்றாங்க,
1: நம்பிக்கை தான்.
5: சொல்றேன், சொல்லுங்க.
1: உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் இதோ வந்துட்டு இருக்கு.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேங்கம்மா, நல்ல பாட்டாத்தே. ஆனா அவருக்கு ஒன்னும் புரியல, மறுபடியும் போட வேணாம். நான் சந்தித்ததும் போதும் சங்கடப்பட்டதும் போதும் சாமி.
0: சின்ன குயில் பாடும் பாட்டு அப்படின்றதுதான் புவை பூச்சுழா திரைப்படத்துல இருந்தா இந்த கிளிப்பிங்ஸ். ஓகே, அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். அசோக்குமார், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராய் தகவல் கீரமுடி கிராமத்துல அசோக்குமார் கேட்டுக்கிட்டேன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரிங்க, உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் போடலாமா?
2: போடுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: உங்களுக்காக இன்னொரு முறை.
1: போதும், நிறுத்திக்கிறோம், இதோட பூராத்தை நிறுத்திக்கிறோம்.
2: நன்றி.
0: இளங்காற்று அப்படின்னாலும் நாங்கள் சொல்லுவோம், இளங்காற்று வீசுது அப்படின்ற பாடல் தான் வந்துட்டு நம்ம கேட்டோம். இப்போ சரி மொத்தத்தில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆட்டக்குளம் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு குஷியா உங்களோடு விளையாடினது
2: வைஷ்ணவி
0: மற்றும் கிளாரா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
2: முத்துக்கருப்பன்.
3: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தயங்குகிறேன்.
2: நிகழ்ச்சியில பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சித்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.
0: திரும்பவும் நன்றி சொல்ல.
4: Thanks, Pa.
2: நன்றி நேயர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மாநில அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அதனுடைய செயல்பாடுகளை அரசு முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் வினவியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் மாலை தென்றல். அந்திசாயும் இந்த வேளையில் மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது என் ஆசை மச்சான் திரைப்படத்தில் இருந்து.

0: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கே?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது.

0: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டும்

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது பெரிய மருது திரைப்படத்தில் இருந்து.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, என் அக்காமார்களுக்கு, என் தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது சின்னவர் திரைப்படத்தில் இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சிகள் பாடல் வருகிறது. வந்தாளப்பா

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மாலை தின்றல் நிகழ்ச்சியில் கேட்டு முடித்த பாடல் சீதனம் திரைப்படத்தில் இருந்து.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்கார, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: பெரிய வாகனத்தை நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மாலை தின்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது சின்ன தம்பி திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தின்றல். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது பாட்டு வாத்தியார் திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்முனரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது ஆத்தா உன் கோயிலிலே திரைப்படத்தில் இருந்து.
1: சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும்

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும். மதியம் கரெக்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: Yeah, Akashvani, that's lit.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சிகள் நிறைவு பாடலாக வருகிறது ராஜபாண்டி திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் புத்த பாரம்பரிய

யும் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். மாநில அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் மட்டுமே கல்லூரிகளின் செயல்பாடுகளை முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர முடியும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவா நடைபெற்று வரும் 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லதர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தூம் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாத்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். குடியரசு தினம் 2027 முன்னிட்டு சிறப்புமிக்க பணிகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப்பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் பிரிவுகளிலும் சிறந்த மற்றும் விதிவிலக்கான சாதனைகள் அல்லது சேவைகளில் பத்ம விருதுகள் 2027 வழங்கப்படுகின்றன. இனம், தொழில், பதவி அல்லது பாலினம் என்ற வேறுபாடின்றி அனைவரும் இந்த விருதுகளுக்கு தகுதியானவங்க. இதன் அடிப்படையிலான விளையாட்டுத்துறை சார்ந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பத்ம விருதுகள் நாட்டின் 2வது உயரிய குடிமக்கள் விருது என்பதனால விண்ணப்பக்கூடிய நபர் வந்து தத்தமது துறையில இதற்கு முன்னர் ஏதேனும் தேசிய விருதோ அல்லது மாநில விருதோ பெற்றிருக்க வேண்டும். மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவங்க வந்து இந்த தகுதி பெற மாட்டாங்க. விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளமான https://awards.gov.in வழியான ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பத்ம விருதுகளில் விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 31ஆம் தேதி. நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் 6:05. மாலை நேரத்தின் மங்கள வேளையில் மனதில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் ஒளியையும் ஏற்றும் நேரம் இது. உங்கள் மாலை பொழுதை இறை அருளால் நிரப்ப வருகிறது விளக்கேற்றும் வேளை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் விலக்கேற்றும் வேலைதான் கேட்டுட்ருக்கோம்.

6:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் விளக்கேற்றும் வேளையில் அடுத்த பாடல்.

0: விளக்கின் ஒளி வீட்டை மட்டுமல்ல நம் மனதையும் ஒளிரச் செய்யட்டும். இன்றைய விளக்கேற்றும் வேலை இங்கே நிறைவடைகிறது. மீண்டும் நாளை மாலை 6:05 கேட்டு எழுந்திருங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 6:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு நம்ம பண்பலையில வரக்கூடிய நிகழ்ச்சியில் நேரம் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6:30 அந்திப்பூக்கள், 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், முற்றிலும் குட்டீஸ்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 25:30 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு. 8:30 பட்டாம்பூச்சிகள், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கலரகர் மெட்ரிகுலேஷன் மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 9:30 சக்கரவியூகம்.

பகுதி 15 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். பத்து மணிக்கு பட்டு சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். அதனைத் தொடர்ந்து விவித் பாரத் தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸில் 12 முதல் அதிகாலை 4:45 வரை நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: தெரிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
4: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
3: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
4: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
3: என்ன குவெஸ்டின் கேட்பாங்க?
4: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
3: என்டர்டெயின்மெண்டா.
4: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
3: சோ இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணணுமா?
4: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
3: ஆமா, 1 மணிக்கு வரும்.
4: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
3: நானும் கூட சொல்லிருக்கேன்.
4: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
3: சரி சரி, Facebookல மட்டுமா?
4: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
3: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். It's a great Indian family wedding.

நாள் முழுக்க ஓடி ஓட்டத்துக்கு ஒரு சின்ன பிரேக், உங்கள் மாலை நேரத்துக்கு ஒரு மியூசிக்கல் ட்ரீட். நிலையத்தில் நான் வைஷ்ணவி. பீட் ஏறட்டும், வைப் கூடட்டும், அந்தி பூக்கள் மலரட்டும். 6:30 இசையோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வாளி வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கார்கி வரிகள்ல டி ராஜேந்திரன் மற்றும் பிரியதர்ஷினி குரல்ல, தமன் இசையில வாலு திரைப்படத்திலிருந்து கேட்டு நின்றுங்கள்.

0: நேரம் 6:41 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது அந்தி பூக்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ரத்னகுமார் வரிகள்ல, கானா பாலச்சந்திரன் குரல்ல, சந்தோஷ் நாராயண் இசையில மேயாதமான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நிந்திருங்கள்.
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். ஹேண்ட்பேக நறுந்துனா தோல்லே தூக்கி நின்றுருப்பேன். எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

வரிகளில் சந்தோஷ் நாராயண், இசை மற்றும் குரலில் இறைவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 9:30 சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம்.

6:51 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்திப்புக்கள் தாங்க கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கார்கி வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில், மனிதன் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அந்திப்பூக்கள். நிறைவு பாடலோடு விடைபெறுகிறேன் வைஷ்ணவி. மீண்டும் நாளை மாலை 6:30 கேட்டு நினைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் முதல் பாடலாக வருகிறது கெத்து திரைப்படத்தில் இருந்து.

கழிச்சடா இவன் லவ்ல காலில கறி வட.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுறீங்க பாட்டு, இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது. சாமி ஸ்கொயர் திரைப்படத்தில் இருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கேட்டுருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது அரண்மனை 2 திரைப்படத்திலிருந்து.

0: நமக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோனிதாசனின் வணக்கம்.
2: ஒரு பொண்ண பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது கலகலப்பு 2 திரைப்படத்தில் இருந்து.

0: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கே?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும். மதியம் கரெக்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நேயர்களே, நினைவு கூறுகிறோம், இன்று இரவு 8:05 அடுத்து வரும் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சி நேரலையாக வலம் வர இருக்கு. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் குழந்தைகள் பங்கு பெறலாம். குழந்தைகள் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 171 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். பாட்டு இது ஹிட்டு, பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது. கணிதன் திரைப்படத்தில் இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு இது ஹிட். இது ஹிட் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது. தேவராட்டம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க பாட்டு இது ஹிட். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது. வந்த ராஜாவா தான் வருவேன் திரைப்படத்திலிருந்து.

அப்பால தங்க புஷ்பமா பூவா இல்ல புஷ்பமா இவள் பூவா இல்ல புஷ்பமா இந்த பெருங்காய அப்பால தங்க புஷ்பமா.

பால தங்க புஷ்பமா பூவா இல்ல புஷ்பமா

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாடல் வருகிறது சிங்கம் 3 திரைப்படத்தில் இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது. உரியடி 2 திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது பாட்டு இது ஹிட்டு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலி செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத்தின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், தொழிலாளர் மற்றும் சேவை தொடர்பான வழக்குகளுக்கு இதன் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2

1500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோக்ளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் சிறந்த கன்றுக்குட்டிகள் உருவாக்கப்படுவதாக அவர் கூறினார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேகா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 8:06 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வண்ண வண்ண சிறகுகள், வானம் தொடும் கனவுகள், பட்டாம்பூச்சி மாதிரி கவலை இல்லாமல் பறக்கலாம், புது புது விஷயங்களை ஜாலியாக கற்றுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சியில் நிகழ்ச்சியை தொடங்கலாம். குட்டீஸ், உங்களுக்கு பிடிச்ச கதைகள், பாடல்கள், கவிதைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட விருப்ப பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மொபைல் எடுங்க, டயல் பண்ணுங்க 2530170 மற்றும் 2530171 0452 என்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு. நிகழ்ச்சியில நம்மளோட இணைந்திருக்கும் முதல் நேயர் யார், எங்க இருந்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம்ப்பா, யார் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் அவனியபுரத்துல இருந்து செந்தில்வேல் பேசுறேன்க்கா. நிலைசல நலமா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்க்கா.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: ரெண்டு திருக்குறள் சொல்றேன்.
0: சரி, சொல்லுங்கப்பா. சொல்லுங்க.
1: அகரம் உடல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக பொருள். அகரமே எழுத்திற்கு தொடக்கம், அது போல ஆதி பகவான் உலகத்திற்கே தொடக்கம்.
0: சொல்றேன். சொல்லுங்க.
1: தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினார் சுட்ட விடு பொருள். தீனார் சுட்ட புண் புறத்தே விடுந்தாலும் உள்ளே ஆறிவிடும், ஆனால் தீனால் சொல் கூறி சுடுவடு என்று மாறாது.
0: அருமை, அருமை. என்ன சொல்ல போறீங்களா?
1: என்ன
0: சொல்றீங்களா? இல்ல அவ்வளவுதானா?
1: ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தவ.
0: சூப்பர், சூப்பர்.
1: கொஞ்சம் தெரியல.
0: சரிப்பா, இருங்க உங்களுக்காக ஒன்று. சூப்பர், சூப்பர், அருமையா சொன்னீங்க. இப்ப உங்க விருப்ப பாடல் கேளுங்க.
1: சர்க்கார் படத்துல இருந்து டாப் டெக்கர் அந்த பாட்டு போடுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆகாஷன் 803.3 என் இணையர்கள் வணக்கம். நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.
2: Right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right, right

0: நேரம் 8:13. தி ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ராமேஸ்வரத்துல இருந்து சந்தோஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
1: 10th ஸ்டாண்டர்ட்.
0: சரிப்பா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: மனப்பாட பாடல்.
0: சொல்லுங்க.
1: அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமே கலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார்.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க?
1: கண்டுகொண்டேன் கண்ணுடன் படத்துல வந்து சந்தன தென்றலை பாடல்.
0: நிகழ்ச்சியில அழைத்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்காகவும்.
2: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சியில் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பண்பலை பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க, அதை நம்பிக்கையோட வளர்த்துக்கோங்க. நீங்கள் தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி நேர்களே.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.
0: ம் ம்

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் பட்டாம் பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கள்ளழகர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் முதலாவதாக பாரதியார் கவிதை சொல்ல வந்திருக்கிறது மாணவி அபிநிதி.
2: My name is S. Abhiniti. My school name is Kalalagar Matric Higher Secondary School. Studying first standard A-Sec, sir. My topic is Bharathiyar Kavithai. எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்துக்கும் ஒரு இறுதி உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. நன்றி.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாரதிதாசனின் இளையார் ஆத்திச்சூடி சொல்ல போறது மாணவர் தேசிக பிரியன்.
3: இளையார் ஆத்திச்சூடி பாரதிதாசன் ஒற்றுமைய வெல்லும் கல்வி கற்கின்று எதையும் ஒன்றிப்பார் மற்றவர்க்கு உதவி செய் சமமே அனைவரும் வண்டி பார்த்து நட தைப்பொங்கல் இனிது பூச்செடிய வளர்த்திடு வேர்க்க விளையாடு வெள்ள தமிழ் பயில்.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஜவஹர்லால் நேரு பற்றி பேச போறது மாணவி பிரதீக்ஷா.
4: My name is Pradeeksha. I am talk about Jawaharlal Nehru. Jawaharlal

0: வாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஹி வாஸ் போர்ன் ஆன் 14th November 1889. His birthday is celebrated as Children's Day. Generals called him Chacha Nehru. He worked hard in Indian freedom. He believed in peace and progress. He encouraged girls to study and work. He built many schools and institutions. Thank you to all.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் மாணவி கீர்த்திகா நிலா போல உலா போகலாம் அப்படின்னு பாடம் வந்திருக்காங்க, கேட்டு ரசிக்கலாமா?
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கீர்த்திகா. நான் முதலாம் அப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது கூறப்போவது உலா போகலாம் பாட. நிலா பாரு, நிலா பாரு நிலவானிலே, நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா வண்ணம் தொட்டு என்ற தலைப்பில் அழகா ஒரு தமிழ் பாடல் பாட போறது மாணவர் முகமது இப்ராஹிம்.
1: வணக்கம், என் பெயர் முகமது இப்ராஹிம். நான் 2வது வகுப்பு படிக்கிறேன். நான் கூற வந்துள்ளது வண்ணம் தொட்டு பாடல். வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு பழங்கள் வரைவோம், வானவில்லை தொட்டு கொஞ்சி பழங்கள் வரைவோம், நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரைவோம், கடலில் கடலில் கால்கள் நனைப்போம், பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரைவோம், மரத்தின் கிளைய மரத்தின் கிளை ஊந்தல் ஆடுவோம், சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரைவோம், பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிப்போம். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததா காமராஜர் பற்றி பேச வந்திருக்கிறது மாணவர் கவின்.
2: வணக்கம், என் பெயர் கவின். நான் 5வது வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளி பெயர் கலரல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் கர்ம வீரர் காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 பிறந்தார். இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர் காமாட்சி. இவரது தாய் இவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பார். இவர் தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள். 1954 தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். காமராஜர் 1963 வரை 9 ஆட்சி செய்தார். இவரது ஆட்சியில் 6000 பள்ளிகளை திறந்து வைத்தார். மேலும் 17000 பள்ளிகளை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தார். காமராஜர் இலவச கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். நன்றி.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இனி அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் பற்றி பேச வந்திருக்கிறது மாணவி ஹர்ஷினி.
3: My name is S. Harshini. I am studying 5th standard in Kalalagar Metric High Secondary School, INR Buranattam. Today I am going to talk about fundamental duties. The 42nd Amendment Act of 1976 added some responsibilities of citizen to our constitution is called the fundamental duties. Abide by the constitution and respect the national flag and the national anthem. Follow the ideals of the freedom struggle. Protect the sovereignty and integrity of India. Spirit of common brotherhood. To provide opportunities of education to his child between the age of 6 to 14 years. Thank you.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா வீரமங்கை வேலு நாச்சியார் பற்றி பேச போறது மாணவி ஹரிணி. என்ன பேச போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: வணக்கம், என் பெயர் சுஹரிணி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் கலலகர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. நான் இப்பொழுது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் பெண் பேரரசி ஆவார். அவரது தந்தை மன்னர் செல்லமுத்து சேதுபதி சிலம்பம், குதிரையேற்றம், வாள்வீச்சு போன்ற வீரக்கலைகளில் பயிற்சி பெற்றார். 1746 சிவகங்கையின் மன்னரான முத்துவர்கநாதனை மணந்து பட்டத்துராணியானார். சிவகங்கையை வெள்ளையர்கள் கைப்பற்றியதால் சிவகங்கையை மீட்டே தீர்வேன் என்று சபதமெடுத்தார். சுல்தான், ஐதரலி, மறு சகோதரர்கள், குயிலி உதவியுடன் ஆங்கில படையை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டார். உலகம் உள்ளவரை வேலுநாச்சியர் புகழ் நிலைக்கும். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி திவ்யாஸ்ரீ அழகா ஒரு நாட்டுப்புற பாட்டு பாட போறாங்க, கேட்டு ரசிக்கலாமா?
2: வணக்கம், என் பெயர் பி திவ்யாஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளி பெயர் கள்ளழகம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நாட்டுப்புற பாட்டு.

0: பாட்டுல தான் இருக்கு சிமையோட கதை இருக்கு. மண்ணு வீசும் வசனையோ இந்த மக்களோட யோசனையோ, வைக்க வரப்பு பாட்டு பாடும் மயிலு வலிய மறைச்சு ஆட்டம் போடும். வைக்க வரப்பு பாட்டு பாடும் மயிலு வலிய மறைச்சு ஆட்டம் போடும். மண்ணு வீசும் வசனையோ இந்த மக்களோட யோசனையும், கருப்ப சாமி கோயில சுத்தி இந்த கரகம் எல்லாம் ஆடி வரும். கருப்ப சாமி கோயில சுத்தி இந்த கரகம் எல்லாம் ஆடி வரும். மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும். நன்றி.
1: பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில டாக்டர் அப்துல் கலாம் பற்றி பேச வந்திருக்கிறது மாணவி ஆராத்யா.
2: குட் மார்னிங் எவ்ரி ஒன், மை நேம் இஸ் ஆராத்யா. ஐ எம் ஸ்டடிங் இன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இன் கலலக மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நவ் ஐ எம் டாக் அபவுட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் கிரேட் சயின்டிஸ்ட். He was born on 15th October 1931 in Rameswaram, Tamil Nadu. He also known as Missile Man of India. He was 11th President of India. He loved teaching and motivating students. He is worked in ISRO. He is very simple and honest person. He wrote many books like Wings of Fire. He said dream is big, works hard. He was the Bharat Ratna Award in 1999. He death on 27th July 2015. He is my role model. Thank you to all.
1: பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவர் குமார் நாட்டுப்புற மெட்டல ஒரு பக்தி பாடல் பாட போறாங்க, கேட்கலாமா?
3: வணக்கம், என் பேர் குமார். பழலகர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாட்டுப்புற பாடல் பாடுகிறேன். சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது, குண்டுமல்லி பூ பூத்து எங்கே மணக்குது, குண்டுமல்லி பூ பூத்து எங்கே மணக்குது, நம குரு சாமியவர் மேலே மணக்குது. சந்தனம் குங்குமோ எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது, கன்னிச்சாமி பூ பூத்து எங்கே மணக்குது, கனகாமரம் பூ பூத்து எங்கே மணக்குது, இங்கே உள்ள கன்னிச்சாமி மேலே மணக்குது. சந்தனம் குங்குமோ எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது, ரோசா பூ பூ பூத்து எங்கே மணக்குது, ராஜாவா மணிகண்டன் மேலே மணக்குது, சந்தனம் குங்குமோ எங்கே மணக்குது, சபரிமலை ஐயப்பனின் மேலே மணக்குது. நன்றி.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இனி பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறது மாணவர் முகமது அயாஸ். என்ன பேச போறாருன்னு கேட்டுடலாமா?
4: Good morning to all. My name is Muhammad Ayaz. I am studying 7th standard in Kalalaya Metric Higher Secondary School, INR Ramanathapuram. Now I am talking about avoid plastic. Plastic is not good for our health. We avoid plastic. Plastic has two types of plastic. One type of plastic is thermoplastic. Another type of plastic is thermoset plastic. Thermoplastic example PET water bottle. Thermoset plastic example electric switch. One time use and throw away plastic not good for our health. Humans throw plastic in oceans, seas, throw thousands of turtles where it passed away. Avoid plastic, save environment. Thank you to all.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா பேரறிஞர் அண்ணா பற்றி பேச வந்திருக்கிறது மாணவி பேரரசி.
1: வணக்கம், என் பெயர் பேரரசி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன், கலையழகன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. நான் பேச வந்துள்ளேன் நான் விரும்பும் தலைவர் அறிஞர் அண்ணா. அறிவில் சிறந்து பண்பின் உயர்ந்து தமிழை காக்கவும் தமிழர் துயரத்தை போக்கவும் உழைத்த தமிழரின் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அறிஞர் அண்ணா அவர்களை நான் விரும்பும் தலைவர். காஞ்சியில் 15/9/1909 அன்று நடராஜருக்கு பங்கையார் அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தவர் அண்ணாதுரை. இவரை வளர்த்தவர் சிற்றனை ராஜாமணி அம்மையார். காஞ்சியில் பச்சையப்பன் பள்ளி மற்றும் கல்லூரி பயின்றார். கல்லூரி வாழ்க்கை இவரை பேச்சிலும் எழுத்திலும் வலுவராக்கியது. தீண்டாமை கொடுமைகளை ஒழிக்க பாடுபட்டார். தமிழக முதல்வரானதும் மதுவிலக்கை கொண்டு வந்தார். இவர் பல நாடகங்களையும் கவிதைகளையும் புத்தகங்களையும் எழுதியுள்ளார். 1949 திராவிட முன்னேற்ற கழகங்களை நிறுவி படிப்படியாக வளர்த்து 1967 அரியணையில் இயற்றினார். முதல்வரானதும்

0: சென்னை மாநில என்று பெயரை தமிழ்நாடு என்று மாற்றினர். 3/2/1969 அன்று அண்ணா இயற்கை எழுதினார். இவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செய்தால் தமிழ் தலைக்கும் தமிழர் பெருமை நிலைக்கும் தமிழக செழிக்கும். நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா நீர்ப்பாசன முறைகள் பற்றி பேச வந்திருக்கிறது மாணவர் பிரணவ் ஸ்ரீராம்.
2: குட் மார்னிங் டு ஆல். ஐ அம் பிரணவ் ஸ்ரீராம், ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட் இன் கள்ளழகர் ஸ்கூல். டுடே ஐ அம் கோயிங் டு டாக் அபவுட் இரிகேஷன். இரிகேஷன் இஸ் த மெத்தட் ஆஃப் சப்ளைங் வாட்டர் டு தி கிராப்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வெல்ஸ் இஸ் கால்டு இரிகேஷன். த வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் ஆர் வெல், டியூப் வெல், பாண்ட், லேக், ரிவர்ஸ், டேம்ஸ் அண்ட் கேனல் எக்ஸெட்ரா. இரிகேஷன் கேன் பி கேட்டகரிட் அவுட் பை டூ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், traditional method and modern method. Now we see about traditional method. In this method, irrigation is done manually. The farmers pull out the water from well or canal by themselves by using cattle or carry of farmers' field. The method of pulling water vary from one place to another place. The main advantage of this method is that it is very cheaper, and in this method there is more loss of water. We see about modern method. In this method there is no problem of waste of water. The modern method involves two systems, sprinkle system and drip system. Now we see about sprinkle system. The sprinkle system water over the crop and help in the even distribution of water. The pump of generating pressure is connected to pipes and water is sprinkled through the fine nozzles of pipes. It is called sprinkle system. Now we see about drip system. In drip system, water is released drop by drop exactly to the root zone using the hose or pipes. Thank you to all.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறைவாக மதுரையில் உள்ள சுற்றுலா தலங்கள் பற்றி பேச வந்திருக்கிறது மாணவி ரூபனா.
3: ஹலோ எவ்ரிவன், ஐ எம் ரூபனா. ஐ எம் ஸ்டடிங் 8th ஸ்டாண்டர்ட் இன் கள்ளழகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். டுடே ஐ எம் கோயிங் டு ஷேர் அபவுட் ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் மேஜர் டூரிஸ்ட் பிளேஸ் இன் மதுரை. மதுரை இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹிஸ்டாரிக் சிட்டி இன் தமிழ்நாடு. இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் டெம்பிள் சிட்டி. The most famous landmark of Madurai is Magnificent Meenakshi Amman Temple. It is dedicated to Goddess Meenakshi and Lord Sundareshwarar. This temple is well known for its beautiful sculptures, colorful kobrams and thousand-pillared hall. The Grand Chitrai festival is celebrated here and attracted many of the devotees. Another highlight of this festival is the arrival of Kallalagar from Alaga Temple. It is believed that the Kallalagar comes to attend his sister Meenakshi wedding. It is not only a place of worship but also a masterpiece of Dravidian architecture. Next, the Tirumalai Naikar Palace. The palace is well known for its massive pillars and stunning design. Next, we can also visit Alaga Temple. It is surrounded by hills and greenery. It is very peaceful and attracted many of the devotees. Next, the Gandhi Memorial Museum. The Gandhi Memorial Museum is a significant place to visit. It displays rare photographs, historic items related to India's freedom struggle. Next, the Tiruparamkundram Temple. It is one of the 6 cat abodes of Lord Murugan. It is believed that where the Murugan married Devane. It is over 1000 years old with beautiful carvings and pillars. Next, the Vandiyur Mariamman Tepakulam. The Vandiyur Mariamman Tepakulam is a large historic tank in Madurai built by Tirumalai Nayak. It is famous for float festival held in January to February. It is very peaceful place to visit, especially in the evening. In the center of the tank, there is a mandapam. It is dedicated to Lord Vinayaka. The tank is connected to Vaiga River and the water comes from this river. Madurai is not only famous for tourist place, it is also famous for its delicious food like paratha with curry, curry dosa, jigar danda, etc. In conclusion, Madurai is rich in traditional architecture, culture and history. It is truly stand as pride of our Tamil Nadu. Thank you to all.
1: இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கள்ளழகர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பட்டாம்பூச்சிகள்.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு
1: இருக்கேன். நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட்

0: பண்ணோம் அப்படின்னு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, ஒரு மணிக்கு வரும் மதியம், கரெக்டா?
0: ஆமா ஆமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரு சொல்லுவாங்க.
1: நம்ம பேரு சொல்லுவாங்களா?
0: ஆமா,
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
0: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேரு வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebook-ல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
2: சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
3: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. இந்த முகவரிக்கு உங்களது விருப்ப பாடல் மற்றும் விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம்.

யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, பெரிய குளத்திலிருந்து டாக்டர் எம்ஏ இளங்கோவன் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. கடந்த 29/2026 அன்று இரவு 10 மணிக்கு வந்த தேனும் பாலும் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் மதுரை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்கலாம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மஞ்சள் நீர்க்காயிலிருந்து எம் சிங்காரவேல் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, காதலர் தினத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் காட்டளைகளை கேட்டு மகிழுங்க.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே. என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கேட்டிருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம் விருப்ப பாடல். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மதுரை கைத்தறி நகர்லேருந்து ஸ்ரீதேவி குமரன், வாசுகி, பார்கவி அவங்க தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடல் பொறி திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் காட்டலைகளை கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கும். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனியிலிருந்து ராணி சுவர்ணலதா, ஆண்டிப்பட்டி பார்கவி சிவகுமாரி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுட்ருக்கும் விருப்ப பாடல் யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து முகமது சியாத் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து. அவங்களுடைய விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சொக்கிகுளம், மதுரை 2. இந்த முகவரிக்கு உங்களது விருப்ப பாடல் மற்றும் விமர்சன கடிதங்களை நீங்கள் எழுதி அனுப்பலாம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். நேரம் 9:30.
1: சக்ரவியூகம், புலனாய்வு தொடர் 2 அத்தியாயத்தின் 15வது பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
2: சார், PSLV லான்ச்சிங்கோட ஃபைனல் அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க.
3: ஓகே ஸ்டெல்லா, டு இட் குயிக். டைம் மட்டும் ப்ரீபோன் பண்ணு. சிஸ்டம்ல இருக்கக்கூடிய வாட்ச் டைமை நாம மேனுவலா சேஞ்ச் பண்ண முடியும். அது பேட்டரி மூலமா தான் இயங்கும். சிஸ்டத்தோட ப்ராசஸிங்க்கு போகாது.
2: ஐ அம் வர்க்கிங் ஆன் இட் சார்.
4: சார், மிசைல் சிக்னல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு சார்.
3: ஸ்டெல்லா, குயிக் குயிக்.
2: சார், ஐ காட் இட் சார்.
3: ப்ரீபோன் தி டைம். டைமை மாத்தி செட் பண்ணு.
2: இதோ இதோ பண்றேன் சார்.
5: 3 2 1 0.
2: சார், PSLV மித்ரன் ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டாங்க.
3: ஸ்டெல்லா ஸ்டெல்லா, டு இட் குயிக்.
2: கனல் சார், டைம் சேஞ்ச் பண்ணியாச்சு சார். இப்போதைக்கு இந்த மிசைல் ஒரு 1 ஹார்க்கு இயங்காது.
3: குட் குட் ஜாப் ஸ்டெல்லா.
5: ராக்கெட் ஃப்ளைங் பை ஸ்பியூயிங் ஃபயர் இன் டு தி கிளியர் ஸ்கை ஆஃப் ஸ்ரீஹரிகோட்டா.
4: கனல் சார், அங்க பாருங்க, இந்த சுதந்திர தினத்துல நம்ம நாட்டோட பெருமைய தாங்கி விண்வெளி நோக்கி PSLV மித்ரன் கம்பீரமா பாஞ்சு போறதை.

நாங்க சொல்ல சொல்ல கேட்காம எங்க பிளான கெடுத்துட்டில, அதுக்கு பதிலடி இந்த சயின்டிஸ்ட் ரூபாவோட மரணம். ஆமாம், மரணம்.

0: வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு, வேண்டாம்.
1: கதைக்களத்தில் இனி
2: கணல் சார், வாட் ஹேப்பன்ட்?
0: அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவ மர்டர் பண்ண போறானுங்க சிலா. அவனுங்க நினைச்ச மாதிரி பிஎஸ்எல்வி மித்ரன் பிளான் ஃபெயிலியர் ஆகலன்ற கோபத்துல.
2: கணல் சார், அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவ அவனுங்க எங்க வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே.
3: அவனுங்களோட டிமாண்ட்க்கு நாம உடன்படலன்ற கோவத்துல அந்த சயின்டிஸ்ட உண்மையாலே கொண்டாலும் கொன்றுவாங்களே கணல் சார்.
2: ஆமா கணல் சார், இப்ப எப்படி அந்த சயின்டிஸ்ட் இருக்க இடத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது?
0: கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஸ்டெல்லா, 1 hour டைம் டிலே செட் பண்ண இந்த மிசைல பெர்மனன்ட்டா டீஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணு.
2: இதோ உடனே ட்ரை பண்றேன் கணல் சார்.
3: கணல் சார், ஃபாஹிமாட்ட இருந்து கால்.
0: போன கொடு.
4: ஹலோ ஃபாஹிமா.
5: கணல் சார், நாங்க இங்க டிவில பார்த்தோம், நம்மளோட பிஎஸ்எல்வி மித்ரன் மிஷன் சக்சஸ்ஃபுல்னு. யூ டிசர்வ் கணல் சார்.
0: நாட் மீ, வி டிசர்வ். அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்காங்க? இஸ் ஷீ ஆல்ரைட்?
6: ஷீ இஸ் ஓகே ரைட் நவ சார், அவுட் ஆஃப் டேஞ்சர்.
0: அந்த பொண்ணு அவங்களோட டீடைல்ஸ் ஏதாவது சொன்னாங்களா?
5: இல்ல, எதுவும் சொல்லல சார். அந்த பொண்ணோட தம்ப் இம்ப்ரஷன் அண்ட் ஐரிஷ் டேட்டாவை நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பி இருக்கேன் சார். சீக்கிரம் தகவல் வந்துரும்.
4: வெரி குட்.
0: மோரோவர், இந்த மிசைல் இருக்கிற கூடிய வண்டி நம்பரை தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு கடத்தப்பட்ட சயின்டிஸ்ட் எங்க இருப்பாங்கன்ற டீடைலும் கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த பொண்ணு கான்ஸ்கிஸ்க்கு வந்ததும் டீடைல்ஸ் கேட்டு விசாரி பாகிமா.
6: ஓகே கணல் சார், ஐ வில் இன்குயர்.
0: ஸ்டெல்லா, மிசைல டீஆக்டிவேட் பண்ண முடிஞ்சதா?
2: ஐ டிட் இட் சார். இனிமே இந்த மிசைல் இயங்காது.
0: குட். ஓகே, லிசன், எனக்கு வந்த கால் லொகேஷனை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எம்ஏபி டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஸ்டெல்லா, இப்ப இருக்க நமக்கு ஒரே ஹோப் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கண்ணை திறந்தா தான் அந்த பொண்ணு யாரு, ஏன் நம்மக்கார ஃபாலோ பண்ணாங்க, இந்த மிசைல் இருக்கக்கூடிய இந்த கார்கோ ட்ரக் நம்பர் எப்படி அந்த பொண்ணுக்கு தெரியும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்.
2: எஸ் கர்னல் சார். சார், இப்போ நம்மளோட பிளான் என்ன?
0: என்னோட கணிப்புப்படி அந்த சயின்டிஸ்ட அவனுங்க கொல்லக்கூடிய வாய்ப்பு கம்மி தான். பிகாஸ் அவங்கள வச்சு அவனுங்க சில காரியங்களை சாதிக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: கணல் சார், அதான் அவனுங்க வச்ச டிமாண்ட். ஐ மீன், பிஎஸ்எல்வி மித்ரன் பிளானை நிறுத்த சொன்னானுங்க, பட் மிஷன் அக்கம்ப்ளிஷ்ல.
0: பிஎஸ்எல்வி மித்ரன் மட்டும் அவனுங்களோட நோக்கமா இருக்க வாய்ப்பு லபியூலா?
2: கணல் சார், உங்களுக்கு வந்த ஃபோன் கால் லொகேஷன் டீடைல்ஸ் போலீஸ் அண்ட் எம்ஐபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துருச்சு சார்.
0: குட். லொகேஷன்?
2: காஷ்மீர்.
0: What? Kashmira? Are you sure?
2: Yes, sir. Both end-lendu kedacha thagavalum idhe dhaan.
0: How it is possible? Indha konja nerathila eppadi scientist roopalava Kashmir ku kondu poyirukka mudiyum?
3: Adha sir, enakkum doubt.
0: Andhra la irundhu Jammu ku flight valiya ponaalum 6 to 10 hours aagume. Adhu namma airports or flights moolama andha scientist avanga kootti poyirukka vaippe illa. Then how?
2: Kanal sir, ஒருவேளை நம்மள டைவர்ட் பண்ற மாதிரி ஃபேக் லொகேஷனா காஷ்மீர் காட்டுற மாதிரி அவனுங்க ஜிபிஎஸ் லொகேஷனை செட் பண்ணிருந்தா?
0: அதுக்கும் வாய்ப்பு இருக்க காத்ரின். பட் ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதே. பியூலா, அந்த நோபல் பிரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட் ரூபலாவோட பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணு.
3: இதோ கலெக்ட் பண்ண சார்.
2: கணல் சார், இப்போ எந்த டைரக்ஷன்ல நாம ட்ரேசிங்க ஆரம்பிக்கணும்னே தெரியலையே.

0: ஃபாயிமா, இந்த பொண்ணு அடுத்து என்னைக்கு கண்ணை திறக்க? நாம எப்ப கனல் சார்கிட்ட போக?
1: ஸ்ரீதர், இந்த பொண்ணு கண்ணை திறந்தாதான் நமக்கு அந்த பிளாக் ஷேடோ பத்தின டீடைல்ஸே கிடைக்கும்.
0: டீடைல்ஸ் கிடைச்ச மாதிரித்தான் நாம கோயம்புத்தூரை விட்டு கிளம்புன மாதிரித்தான். சரி, நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வரேன். உனக்கு ஏதாச்சும் வேணுமா?
1: எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வா.
0: சரித்தான்.
1: என்ன, நீ தானே கேட்ட ஏதாவது வாங்கிட்டு வரவான்னு?
0: அதாவது ஒரு பேச்சுக்கு கேட்டா இல்ல பரவாயில்ல அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லணும். அதுதான் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், உலக வழக்கம்.
1: ஒரு விளக்கமும் வேணா, இப்ப வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா?
0: நான் ஒருத்தேன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம.
1: என்ன என்ன முணங்குற?
0: ஐஸ் போட்டா போடாமலான்னு கேட்க வந்தேன்.
1: நல்லா நிறைய ஐஸ் போட்டு.
0: சரித்தான், கடைசியில வெயிட்டர் லெவலுக்கு ஆக்கிவிட்டாங்களே. சரி வாங்கிட்டு வரேன். ஏன்பா கம்பவுண்டர், இங்க இந்த ஹாஸ்பிட்டல் வெளியே ஜூஸ் கடை எங்கேயும் இருக்கா?
2: ஹாஸ்பிட்டல் வெளியே போய் ரைட் சைடில் திரும்பினா ஒரு 4-5 கடை தாண்டி இருக்கு சார்.
0: அப்படியா? சரி சரி.
2: ஹலோ, நான் தான் பேசுகிறேன். அந்த பொண்ணோட அட்டண்டர் ஒருத்தன் வெளியே ஜூஸ் வாங்க கிளம்பிட்டான். ஆமாம், கூட அந்த பொண்ணு மட்டும்தான் வெளியே உட்காந்துருக்கு. இதுதான் சரியான டைம். ஐசியூக்குள்ளே போய் அந்த பொண்ணோட கதையை முடிச்சிடவா? உள்ள டாக்டர்ஸ் யாருமே இல்லை. கன் யூஸ் பண்ணவா? ஓகே ஓகே, பில்லோ வச்சே கதையை முடிச்சிடுறேன். சரி, அந்த பொண்ணோட கதையை முடிச்சுட்டு லைனுக்கு வரேன்.
0: என்ன, என்னமோ 4-5 கடை தாண்டி ஜூஸ் கடை இருக்குன்னு சொன்னா? இங்கே வந்து பார்த்தா குப்பை தொட்டி இருக்கு. ஸோ என்னை பார்த்தா எப்படி தெரிஞ்சோ அவனுக்கு? ஆமாம், வெயிட், கம்பவுண்டர் கையில் எப்படி ரோலெக்ஸ் வாட்ச்? ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கு. ஃபாயிமா கிட்ட உடனே கால் பண்ணி அலர்ட் பண்ணணும். போனை எடு ஃபாயிமா.
1: ஹலோ, சொல்லு ஸ்ரீதர்.
3: என்னது,
0: ஐசைக்குள்ள போயிட்டானா?
3: சரிதான்.
0: அவன் அந்த பொண்ண கொள்ளதா உள்ள போயிருக்கா? ஃபர்ஸ்ட் நீ ஐசைக்குள்ள போ.
1: ஓகே ஓகே, நான் உடனே உள்ள போறேன். நீ சீக்கிரம் வா ஸ்ரீதர். ஹே, என்ன பண்ற? ஹேண்ட்ஸ் அப்.
4: கனல் சார், அப்போ நமக்கு கிடைச்ச அந்த காஷ்மீர் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணலாம்?
5: அதத்தான் நான் யோசிக்கிறேன் கேத்ரின். காஷ்மீர் லைன் சொல்லி நம்மள டைவர்ட் பண்ண வாய்ப்பு இருந்தா என்ன பண்றது?
4: எஸ் கனல் சார், எனக்கும் அந்த டவுட் தான்.
5: சரி, இப்போ முதல்ல நாம சென்னை ஹெட் குவார்டர்ஸ்க்கு கிளம்பலாம். மேபி அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு நினைவு வந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது தகவல் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, கார்ல ஏறுங்க, நாம உடனே சென்னை கிளம்பணும்.

0: சார், ஃபாஹிமா கிட்ட இருந்து கால்.
1: ஃபோன் லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிப்பீங்களா?
2: கனல் சார், இங்க டேஞ்சர்.
3: என்ன டேஞ்சர்
2: சார்? இந்த பொண்ணை இங்க ஐசியூல வச்சு கொலை பண்றதுக்கு ஒருத்தன் உள்ள வந்தான்.
3: வாட்? வாட் ஹேப்பன்ட்? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு?
2: நல்லவேளை சார், ஸ்ரீதர் சுதாரிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால நான் ஐசியூக்குள்ள வந்துட்டேன். தலாடி வச்சு இந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான் சார்.
1: ஓ மை காட், என்னாச்சு?
2: டோன்ட் வரி சார், இந்த அக்யூஸ்ட் இப்போ என்னோட கன் பாயிண்ட்ல இருக்கான்.
1: வேர் இஸ் ஸ்ரீதர்?
2: இதை கொடுக்குறேன் சார்.
4: கனல் சார், எப்படி பிடிச்சேன் பாத்தீங்களா? என்னோட இன்வெஸ்டிகேட்டிவ் சென்ஸ்ல அக்யூஸ்ட லாக் பண்ணியாச்சு சார்.
3: குட் குட் ஸ்ரீதர்.
1: லுக், நீங்க ரெண்டு

0: பேரும் கவனமா இருக்கணும். அங்க அவனை தவிர வேற யாராவது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவன்கிட்ட எதுவும் பேச்சுவார்த்தை கொடுக்காதீங்க. அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ரூம்ல வச்சு அவனை லாக் பண்ணுங்க இமிடியட்லி.
1: ஓகே சார், இமிடியட்டா பண்றோம்.
0: அந்த பொண்ணு ஓகே தானே
1: சார்? அந்த பொண்ணு சேஃபா தான் சார் இருக்காங்க, டோன்ட் வரி.
0: ஓகே, நம்ம விங்க்கு இன்ஃபார்ம் பண்ணு, அவனை சென்னைக்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட்ட சொல்லி அந்த பொண்ணை சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறதுக்கு பேசு. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆகும். சோ நீ என்ன பண்ற அப்படின்னா, மிலிட்டரியோட வெஹிக்கிளை யூஸ் பண்ணு.
1: ஷோர் சார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார்.
0: குட், நாங்களும் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கோம், லேட் பண்ண வேண்டாம், பி குயிக்.
1: ஓகே சார்.
2: கனல் சார், அங்க அந்த பொண்ணை அட்மிட் பண்ணது அவனுங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பொண்ணை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்றதுல எதுவும் ப்ராப்ளம் வந்துருச்சுனா?
0: டோன்ட் வரி பியூலா, அதான் நம்ம மிலிட்டரி வெஹிக்கிளை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்.
3: கனல் சார், ஒருவேளை நமக்கு கிடைச்ச அந்த லொகேஷன் கரெக்டா இருந்தா நாம காஷ்மீர் போக வேண்டி வருமா சார்?
0: அத சென்னை போயிட்டு தான் முடிவு பண்ணணும் கேத்தரின்.
2: நம்மள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விடுறானுங்க சார் அந்த பிளாக் ஷாடோ கேங்.
0: டோன்ட் வரி பியூலா, அந்த கேங்கோட ஆணி பேரையே அசச்சிடலாம்.

0: கனல் சார், ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த பொண்ணுக்கும் சயின்டிஸ்ட் ரூபலாவுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும்? உங்கள் ஃபோட்டோ வேற அந்த பொண்ணு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார்.
1: ம், இல்லை கேத்ரின், நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். எங்கேயும் அந்த பொண்ணை பார்த்ததா நினைவே இல்லையே.
2: கனல் சார், அந்த பிளட் எக்ஸ் கேங்கும் இந்த பிளாக் ஷேடோ கேங்கும் ஒரே கேங் தானா இல்லை வேற வேறையா இருக்குமா?
1: அவளுங்களுடைய தேடல் கடத்தல் எல்லாம் சயின்ஸ் சார்ந்ததாகவே இருக்கு. அநியாயமா செத்து போன அந்த டாக்டர் கைலாஷ் இப்போ இவனுங்க கடத்தி வச்சிருக்கிற ஹியூமன் பிரெயின்ல ரிசர்ச் பண்ணி அதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட் ரூபலா. சோ அவனுங்களுடைய நோக்கம் பயோ ஹசார்ட் அட்டாக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்டெல்லா.
3: பயோ ஹசார்ட் அட்டாக்னா என்ன கனல் சார்?
1: எளிமையா சொல்லணும்னா, அறிவியலை தப்பான ஆராய்ச்சிக்கு உட்புகுத்தி மனித இனத்துக்கு நோய் இல்லைன்னா வேறு ஏதாவது வழியா பாதிப்புகளை ஏற்படுத்துறது.
0: எல்லா துறையிலையும் வளர்ந்து வர நம்ம இந்தியா அறிவியல் துறை வளர்ச்சியில அபரிவிதமான டெவலப்மெண்ட்ல வந்துட்டு இருக்கு. சோ அவனுங்களோட டார்கெட் அறிவியல் அண்ட் மெடிக்கல் டெவலப்மெண்ட்டை தடுக்கிறது தான். Am I right, கனல் சார்?
1: எக்ஸாக்ட்லி கேத்தரின்.
3: கனல் சார், அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவோட பர்சனல் டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு.
1: குட், ரீட் தி டீடைல்ஸ்
3: சார். அவங்களோட முழு பேர் ரூபலா பிரகாஷ், சொந்த ஊர் பாலக்காடு, கேரளா. நியூரோ சயின்ஸ்ல PhD அண்ட் ஆல்சோ ஷி இஸ் எ நியூரோ சர்ஜன். மனித மூளையோட சிக்னல் டிரான்ஸ்மிட்டிங் பத்தி பண்ண ஆராய்ச்சிக்காக 2025 இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க கூட மருத்துவத்துக்காக நோபல் பிரைஸ் வாங்கினவங்க மேரி இ பிரங்கோ, ஃப்ரெட் ராம்சல் அண்ட் சைமன் சகாகுச்சி. சார், நம்ம இந்தியா சார்பா நோபல் பிரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட் ரூபலாக்கு.
1: ரூபலாவுக்கு என்ன?
3: சயின்டிஸ்ட் ரூபலா ஒரு பிரெயின் கேன்சர் பேஷண்ட் சார்.

0: வாட், மூளை புற்றுநோயா? என்ன சொல்ற?
1: எஸ் சார், அப்படிதான் அவங்களோட ப்ரொஃபைல் சொல்லுது.
0: சச் எ கிரேட் பர்சன் தான் அவங்க. க்ரானிக் டிசீஸ் இருந்த போதும் பிரெயின் பத்தி ஆராய்ச்சி பண்ணி நம்ம நாட்டுக்கு பெருமையை சேர்த்திருக்காங்க.
1: அவங்கள போய் எப்படி சார் கடத்த அவனுங்களுக்கு மனசு வந்துச்சு?
0: மோஸ்ட் கிரியுவல் கேங்க்யூலா.
2: சார், நாம சென்னை ரீச் ஆக போறோம் நினைக்கிறேன்.
0: எஸ், ஃபாகிமாக்கு கால் பண்ணி நாம சென்னை ரீச் ஆக போறோம்ன்றத இன்ஃபார்ம் கொடு. அது மட்டும் இல்ல, அந்த அக்யூஸ்ட கவனமா சென்னை கூட்டி வரணும்.
2: ஓகே சார், இதோ இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்றேன்.
1: என்ன
0: மெசேஜ்?

0: கனல் பிரியன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, நம்ம ஆபீஸ்க்கு ஒரு மெயில் வந்திருக்கு.
1: மெயிலா? என்ன மெயில் மேஜர்?
0: ஒரு போட்டோ.
1: போட்டோ? என்ன போட்டோ மேஜர்?
0: நீங்களே பாருங்க.
1: மனுஷ மூளையோட போட்டோ மாதிரி இருக்குது
2: சார். இத பார்க்க உண்மையான மனுஷ மூளையோட போட்டோ மாதிரியே இருக்கே.
3: ஆமா கேத்ரின்.
4: எஸ், இட்ஸ் எ ஹியூமன் பிரெயின் போட்டோ மேஜர்.
0: கனல் பிரியன், போட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களே.
1: ஏதோ கோட் வேர்ட் மாதிரி இருக்கு மேஜர்.
0: எஸ் கனல், பட் இந்த கோட் வேர்ட் என்ன சொல்லுதுன்னு புரியல. அதான் உங்களையும் உங்க டீமையும் இமிடியட்டா கான்டாக்ட் பண்ணு.
1: பியூலா, இந்த போட்டோவை பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன், எடுத்துட்டு வா.
2: என்ன கோட் வேர்டா இருக்கும் கனல் சார்?
4: லெட்ஸ் ஃபைண்ட் ஸ்டெல்லா.
3: சார், இந்தாங்க அந்த போட்டோவோட பிரிண்ட் அவுட்.
1: மேஜர், மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கா?
0: இதோ என் டேபிள்ல தான் இருக்கு கனல், இந்தாங்க.
1: மேஜர், இந்த மெயில் எப்ப வந்துச்சு?
0: மெயில் சரியா 12:12.
1: இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் வழியா பார்த்தா ஒரே கோட் நிறைய தடவை சொல்லப்பட்டிருக்கு.
2: என்ன சொல்ல வரானுங்க கனல் சார்?
0: எதுவும் ஆபத்துக்கான கோடா இருக்குமா கனல் பிரியன்?
1: மேபி ஐ திங்க் இட்ஸ் எ ரிவர்சபிள் கோட். மேபி இட்ஸ் 1 2 RED 12.
0: மனுஷனோட மூளை போட்டோவுக்குள்ள இந்த கோட் வேர்ட் போட்டிருக்கானுங்க.
1: நம்மளை கொஞ்சம் குழப்பி விடுற க்ளூ தான். பட் அதே நேரத்தில் ஏதோ மனித மூளை சம்பந்தமான ஆபத்து இருக்குமோன்னு தோணுது மேஜர்.
2: ரெட், விச் மீன்ஸ் எதுவும் பிளட் ரிலேட்டடா இருக்குமோ கனல் சார்?
1: இல்ல ஸ்டெல்லா, இது வேற எதையோ குறிக்குதுன்னு நினைக்கிறேன். மேஜர் சார், மெயில் எத்தனை மணிக்கு வந்ததா சொன்னீங்க?
0: 12:12 PM இன்னைக்கு.
1: ஸோ மெயில் வந்த டைமுக்கும் இந்த மூளை போட்டோல இருக்கக்கூடிய மைக்ரோ கோட் அதாவது RED 12 ஏதோ சம்பந்தம் இருக்கு. மெயில் எந்த ஐபில இருந்து வந்துச்சுன்னு ட்ரேஸ் பண்ண முடிஞ்சதா மேஜர் சார்?
0: கனல் பிரியன், ஐபி அட்ரஸ கண்டுபிடிக்க முடியல.
1: தே ஆர் கிளவர். ரெட் 12, அதுவும் 12:12 வந்திருக்கு. சம்திங் ஃபிஷி. அவனுங்க கடத்தி வச்சிருக்கிற சயின்டிஸ்ட் ரூபலா மனித மூளை சம்பந்தமா ரிசர்ச் பண்ணவங்க. இப்போ இந்த மனித மூளையோட போட்டோவை நமக்கே தைரியமா அனுப்பி வச்சிருக்கானுங்க.
3: கனல் சார், இந்த கோடுக்கும் சயின்டிஸ்ட் ரூபலாவுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஒருவேளை மனித மூளை ஆராய்ச்சியில தப்பான ஏதோ விஷயத்த கையாளணுங்கிறது தான் அவனுங்களோட பிளானா இருக்குமோ?
2: எஸ் பியூலா, எனக்கும் அதான் தோணுது.
5: கனல் சார், ஃபாஹிமா அட்டர் தி கால்.
1: அட்டர் தி கால்.
5: சொல்லு ஃபாஹிமா. வாட், என்ன சொல்ற? இப்போ எங்க இருக்கீங்க? ஆர் யூ ஓகே? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? ஓகே ஓகே, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க சென்னை வர? இஸ் இட் ஓகே? நான் கனல் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.
1: வாட் ஹேப்பன்ட் கேத்தரின்?
5: கனல் சார், அவங்க நம்ம

0: மிலிட்டரி ஆம்புலன்ஸ்ல சென்னை கிட்ட வந்துட்டாங்களாம். பட் அந்த பொண்ணுக்கு ஹார்ட் பீட் குறைய ஆரம்பிக்குதான். இன்னொரு விஷயமும் ஃபாஹிமா சொன்னா.
1: என்ன என்ன விஷயம்?
0: உங்க போட்டோ அந்த பொண்ணு கிட்ட இருந்துச்சுல்ல?
1: ஆமா.
0: எதேச்சியா அந்த போட்டோவை ஃபாஹிமா திரும்பி பார்த்தாலாம், அதுல கார்னர்ல 12 அப்படின்னு எழுதி இருக்குதுன்னு சொல்றா சார்.
2: What? 12?
0: Yes. அந்த போட்டோ பேக் சைடுல 12, இங்க இந்த பிரைன் போட்டோல 12, மெயில் வந்த டைமும் 12.
2: இந்த 12 குள்ள ஏதோ ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
1: எது? அங்கேயும் 12? வாட் இஸ் தி சீக்ரெட் இந்த 12 நம்பர் பின்னால?
2: கனல் சார், இங்க பாருங்க, இந்த சிஸ்டம்க்கு அதே மெயில் ஐடில இருந்து புதுசா ஒரு மெயில் வந்திருக்கு.
3: எங்க கொஞ்சம் விளக்கு.
1: என்னது, மெயில் என்ன அனுப்பியிருக்கானுங்க? வரும் வழியில் உயிர் பிரியும் நிலையில்லா உலகில் எது நிலைத்திருக்கும்? மூளை முடுக்கில் தேடினாலும் மூளை தடயம் கிடைக்காது. நடக்கப்போகும் கொடூர மரணத்தை உங்களால் தடுத்திட முடியாது. அவசர ஊர்தி அமரர் ஊர்தியாகட்டும். ஆழ்ந்த இறங்கல். என்ன கனல் இது? என்ன சொல்ல வரானுங்க?
3: அவசர ஊர்தி அமரர் ஊர்தியாகட்டும். என்ன வர்க்கும்?
4: ஓ மை காட், ஃபாகிமா ஸ்ரீதர் ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. கேத்தரின்
0: சார்,
4: உடனே ஃபாகிமாவை காண்டாக்ட் பண்ணு.
0: ஃபோன்
4: எடுக்க முடியாது. ஆழ்ந்த இரங்கல் ரெண்டு பேருக்கும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்.

இதுவரை கேட்டது சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 15 பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்யலட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபிஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு
1: இருக்கேன். நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும். மதியம் கரெக்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை

மதுரை பண்பலை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி.
3: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம இப்ப கேட்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பட்டுச்சிறகு. இரவு நேரத்தினுடைய இனிமையை உணரக்கூடிய நிகழ்ச்சியாக பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில கதை கூடவே பாடல்கள் கேட்கலாமா? பாடல்கள் வழங்க காத்திருப்பது கிளாரா.

சிலருக்கு புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதுலயும் கதை புத்தகங்கள் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பெண்மணி ஒரு புத்தகம் வாங்குறா, கதை புத்தகம் வாங்குகிறாள், அதை புரட்டி பாக்குறா. புரட்டி பார்த்தா கதைக்குன்னு ஒரு தலைப்பு, அருகிலே அந்த கதை ஓட்டின ஒரு வரைபடமும் அதுல இருக்குது. அப்ப எந்த கதை படிக்கலாம் அப்படின்னு ஆசையோட புரட்டி பார்க்கும் போது அதுல முதல் பார்வை அப்படின்ற தலைப்புல ஒரு கதை. பக்கத்துல ஒரு ஆணும் பெண்ணும் இரு கண்களும் இல்ல, நான்கு கண்களும் பார்த்து கொண்டிருப்பது போல ஒரு வரைபடம். அதை பார்த்ததும் அவளுக்கு அந்த முதல் பார்வையில் காதல், அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, அதனால இந்த கதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புரட்டிட்டு வேற கதைக்கு செல்கிறார். இருந்தாலும் மனசு என்னதான் இருக்குன்னு படிச்சு பார்க்கலாமே அப்படின்னு தோணுது. திரும்பவும் அதே இடத்திற்கு வந்து நிற்கிறாள், படிக்க தொடங்குகிறாள். முதல்

முதல் பார்வை அப்படின்ற கதையில ஒரு கதாநாயகன், அவனுக்கும் இந்த முதல் பார்வையில காதல், இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. அலுவலகம் செல்வதற்காக கிளம்பி சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க அவனை இடித்து விட்டு அவசர அவசரமாக செல்கிறார்கள். சரியான கோபம், போகும்போது பார்த்து போ தெரியாதா அப்படின்னு கோபத்துல திரும்பி பார்த்தா, சாரி சாரி சாரி சாரி சாரி, கொஞ்சம் அவசரமாயிடுச்சு, சாரி தெரியாம அடிச்சிட்டேன், சாரிங்க சாரிங்க அப்படின்னு ஒரு குரல் சொல்லி கொண்டே அவசர அவசரமாக செல்கிறாள் நம்ம கதையினுடைய கதாநாயகி. அவசர அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அவள் மறையும் வரை அவன் கண்கள் இமைக்கவில்லை. அவ

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பட்டு சிறகு மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கதை கேட்டுட்டு இருக்கோங்க, காதல் கதை கேட்டுட்டு இருக்கோம் பட்டு சிறகுல.

அவசரத்தில் ஓடிக்கொண்டிருந்த பெண் அவன் மீது மோதுகிறாள். அவசரத்தில் அவனை கடக்க கூடவே அவன் மனதினையும் தூக்கி சென்று விடுகிறாள். மோதிய சிறு மணி துளிகள், என்ன நடந்தது? அவள் கூந்தல், அவளின் முகம், அவளின் தொடு உணர்வு அனைத்தையும் கண்களால் உணர்வால் பத்திரமாக சேமித்து

இரவு நேரத்தினுடைய இனிமையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. பட்டுச்சிறகு நடந்த அனைத்தையும் தனது நண்பனிடம் சொல்லுகிறான். அவன் உணர்வை சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கிறான். சொன்னால் புரிகின்ற உறவு

அவன் கண்கள். இந்த ஜென்மத்தில் அவள்தான் என்னவள், இந்த பிரபஞ்சம் அவளை எங்கிருந்தாலும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை. இது அவன் அவள் மீது கொண்ட காதலின் நம்பிக்கை. தேடுகிறான், தேடுகிறான், மீண்டும் அதே இடத்தில், அவள் விட்டு சென்ற அதே இடத்தில் மீண்டும் வந்து நிற்கிறான். இந்த பிரபஞ்சம் அவன் கண்ணில் அவளை காட்டுமா?

பட்டுச்சிறைகளை நம்ம கதையில திரும்ப திரும்ப அவளை பார்ப்பதே அவனது தினசரி கடமையாகிவிட்டது. அதே இடம், ஒவ்வொரு நாளும் அவள் அழகை, குழந்தைத்தனமான அவளின் செயலால் அவள் அழகு நாளுக்கு நாள் மெருகூட்டிக்கொண்டே இருக்கிறது. அவன் கண்களுக்கு ஆம் நேர்களே கடந்து விட்டன 28.

பட்டுச்சிறகு கேட்டுட்ருக்கும் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்தடுத்து பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு எதிர்பாராத ஒரு பதட்டம். ஏன், என்னாச்சு? இவ்வளவு நாள் திரும்பி பார்க்காத அவள் கண்கள் முதல் முறையாக அவனை யதார்த்தமாக திரும்பி பார்த்தது. வாயடைத்து மூச்சடைத்து பதட்டத்தில் திக்குமுக்காடி சிதறிவிட்டான். உள்ளே சந்தோஷம், சொல்ல முடியாத வார்த்தைகள்.

0: பட்டுச்சிறகு தாங்க கேட்டுட்டு கதை கூடவே பாடல்களையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, இவ்வளவு நாள் திரும்பி பார்க்காத அவளுடைய கண்கள் அவனை யதார்த்தமாக பார்த்தது. அந்த அழகிய தருணத்தை அத்தனையும் கண்களால் படம் பிடித்துக் கொண்டான். உலகிலேயே சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு ஜீவனாய் அவன்.
1: உயிரை உயிரால் உள்ளே குடைந்து

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

பட்டுச்சிறுக்கு கேட்டுட்ருக்கோம், இனிமையான பாடல்கள் கூடவே கதையும் கேட்டுட்ருக்கோங்க. யார்கிட்டையாவது இது எல்லாத்தையும் சொல்லணும்னு மனசு துடிக்கும்ல, ஓடி போய் தன்னுடைய நண்பனிடம் அவன் கண்டது, உணர்ந்தது, சந்தோஷத்தில் பறந்தது அத்தனையும் சொல்லி முடிக்கிறான். நண்பன் கேட்கிறான், இப்ப என்னதாண்டா சொல்ல வர, ஏ அவள் தாண்டா என்னவள், இந்த பிரபஞ்சம் என்கிட்ட காட்டிருச்சு, கண்களுக்குள் படம் எடுத்து வைத்த அவளை ரசித்து கொண்டே சொல்கிறான், என்னவள் அவள் தான். தேடி தேடி அவளுடைய இரு கண்களை காணவே ஓடுகிறேன், எதற்காக, அதில் மீண்டும் மீண்டும் தொலைந்து போவதற்காகவே.

பட்டுச்சிறக்கு கேட்டுட்டு இருக்கோங்க. மதுரை ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இவ்வளவு தூரம் விரும்புறேன்லடா, போ போய் அவகிட்ட போய் பேசு அப்படின்னு நண்பன் சொல்றான். எவ்வளவு தூரம் விரும்பினாலும் ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசுறதுக்கு தைரியம் வர்றது கிடையாதுல்ல, அவனுக்கும் வரல. பலமுறை முயற்சிக்கிறான், ஆனா முடியல. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். தன்னுடைய நண்பனை தூது விடுறான். டே, நீ முதல்ல போ, அவ யாரு என்ன இதெல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா போய் பேசுறேனே அப்படின்னு சொல்றான். நண்பனும் அவளை பற்றி விசாரிக்கிறதுக்காக போறான். போயிட்டு விசாரிச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து வருகிறான். ஆனா வரும்போது ஒரு பதட்டத்தோட வரான். என்னடா ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? இல்லடா, அவளை பத்தி நான் விசாரிச்சேன். சரி, என்னடா விசாரிச்ச? அவளை பத்தி விசாரிச்சதுல நீ டென்ஷன் ஆயிடாதடா. சொல்றா, என்னடா என்னடா பிரச்சனை? இல்லடா, இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்களாம். இதை கேட்டதும் அவன் மனது உடைந்து விட்டது. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்களாம். மனதினில் தைரியத்தை வரவழைத்து விரைகிறான். டேய், எங்கடா போற? நான் போய் அவகிட்ட பேச போறேன்டா, என்னோட காதலை சொல்ல போறேன்டா. அதற்கு நண்பன், டே வேணாண்டா, இன்னும் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசல, பழகல. இப்ப போய் உடனே காதலை சொன்னா அவ என்ன சொல்ல போறாளோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஆனா கடவுள் எனக்குன்னு கொடுத்த இந்த நிமிடங்கள், இதை நான் தவற விட்டா நான் அவளை தவற விட்டுருவேண்டா. வாழ்க்கையில அவளை நான் தவற விடக்கூடாதுடா. நான் போய் பேசி பாக்குறேன்டா. இந்த பிரபஞ்சம் என்னை சேர்த்து வச்சிருண்டா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. தைரியத்தோடு விரைந்து அவளை பார்க்க செல்கிறான். ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு கூடவே நண்பனும் விரைகிறான். ரெண்டு பேரும் அவ முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு அவன் சொல்றான். அவ திரும்பி பாக்குறா. சொல்லுங்க, என்ன விஷயம் அவ கேக்குற. அவன் நண்பன் பதட்டத்தில் நிற்கிறான். இவனுக்கும் ஏதோ ஒரு தைரியம். அவள் முன்னாடி அவன் காதலை சொல்ல நிற்கிறான். நீங்க யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. காதல் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. முதல் பார்வையில் காதல், அதுலயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. கதையில படிச்சிருக்கேன், ஆனா நிஜத்துல இதெல்லாம் நடக்காதுன்னு இருந்தேன். அதெல்லாம் உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ காதல் மேலயும் நம்பிக்கை இருக்குது. முதல் பார்வையில் காதல், அதுல ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். அவ எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க? ஒரு நாள் என்னை கடந்து போகும்போது என்னை இடிச்சிட்டு போயிட்டீங்க. போகும்போது என்னோட இதயத்தையும்

0: என் மனசையும் எடுத்துட்டு போயிட்டீங்க. அந்த நிமிடம் உங்களை பார்த்ததும் உங்க மேல எனக்கு ஒரு காதல் வந்துருச்சு. திரும்ப உங்களை பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்க வச்சு உங்க முன்னாடி என் காதலை சொல்ற வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. உங்களை நான் விரும்புறேன், என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அமைதியான தருணமாகி விட்டது அந்த இடம். என்ன சொல்ல போறா?
1: இல்லை இல்லை சொல்லு, ஒரு கணம் போதும்.

பட்டச்சிறகு கேட்டுட்ருக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நண்பனும் அவனும் அவள் முன் நிற்கிறார்கள். அவள் என்ன சொல்ல போறாளோன்னு எதிர்பார்ப்போடு இருவரும் அவளை பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம்ல, அதான் அதுக்கு முன்னாடி என்னுடைய காதலை சொல்லணும்னு உங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரின்வாளா இல்ல அப்படின்னு சொல்லிருவாளா, இல்ல வேற யாரையாவது விரும்புகிறேன்னு சொல்ல போறாளா, இல்ல உங்களை பிடிக்கலன்னு சொல்ல போறாளா, அம்மா அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொல்ல போறாளா? 1008 கேள்விகளோடு நிற்கிறான் அவள் முன் அவன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? என்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு யார் சொன்னது? இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்கவே வரல. இத சொன்னதும் தனது நண்பனை திரும்பி பார்க்கிறான். அவன் தலை குனிந்து நிற்கிறான். இப்படி சொன்னாதான் காதல சொல்லுவான்னு அவன் நண்பனுக்கு தெரியும். அதனால சின்னதா ஒரு பொய் அவன் சொல்லிட்டான். தன்னுடைய நண்பன் பொய் சொன்னதுனாலதான் இந்த இடத்துல அவன் வந்து நின்று தன்னுடைய காதல அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விடுங்க, என்னுடைய நண்பன் ஒரு பொய் சொல்லிட்டான், இப்போ பிரச்சனை அது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதற்கு அந்த பொண்ணு, இதை சொல்றதுக்கு உங்களுக்கு 38 நாட்கள் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். இவன் புரியல அப்படின்றான். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு 38 நாட்கள் தேவைப்பட்டுச்சா அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்றான். அவனுக்கு புரியல. அருகில் இருந்த நண்பன் சொல்றான், ஏய் அவளுக்கும் தெரியுதுடா, நீ 38 நாட்களா அவளை நீ தொடர்ந்து போய் பார்த்துட்டு இருக்கன்னு. அவளுக்கும் தெரியுதுன்னா அவளும் உன்னை பார்த்துட்டு தானே இருந்திருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றான். ஒரு பழம் இப்படிதான் சுவையா இருக்குதுன்றத சொல்லிடலாங்க, ஆனா அந்த காதல் அது உணர்ந்தால் மட்டுமே உணர வைக்க முடியும். உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் எது தெரியுமா? தன்னோட காதல ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவர்களும் தன்னை விரும்புகிறார்கள் என்று கேட்ட அந்த தருணம்.

பட்டிச்சிறகு நிறைவு பகுதிக்கு வந்துருச்சுங்க. கதை படித்த அந்த பொண்ணுக்கும் ஒரு சந்தோஷம். இந்த காதல், முதல் பார்வையில் தொடங்கி இந்த காதல் நல்லபடியாக நிறைவு

அதே மாதிரி தானே நம்மளும் காதல்ல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும், முதல் பார்வையில் முதல் காதலில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும், ஒரு கதை படிக்கும் போது எப்படியாவது அந்த காதல் சேர்ந்துடணும் தானே நினைக்க தோணுது. அந்த எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும், அந்த உணர்வுகள் இருக்கிற வரைக்கும் காதல் என்னைக்குமே வாழ்ந்துட்டு தாங்க இருக்கும். நிறைவு பெறுகிறது பட்டுச்சிறகு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவேறியது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

நேயர்களை வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி 1 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நாளை நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம் நாளை காலை 4:45 மங்கள இசை, 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை முதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள், 6:15 இந்நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சுழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டாக் கேவிகே தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், திருக்கடையூர் அமிர்த நாராயண பெருமாள் திருக்கோயில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய. 7:40 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 9

2:30 ட்ரைட்டம் பீச் காத்திருக்க நேரமில்லை. 9:30 ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னூரி வட்டம் பிரான்மலை அருள்மிகு குன்ற வளர்த்த பிடாரி அம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ் மற்றும் ஏ அம்பிகா. காலை 10:30 ஒருபட பாடல்கள். முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மங்கி பாத் பற்றிய மக்களின் கருத்துகள் டெல்லியிலிருந்து அஞ்சசை கேட்கலாம். 12:00 செய்தி சுருக்கம் சென்னையாக 12:02 ஸ்நேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 1:55 சௌராஷ்டிரா பாடல். 2:00 கவிதையரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக 3:02 மேல் வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக 4:02 ஆட்டக்கலம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:30 பாட்டு இதுகிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. 9:00 இந்தியன் ஐடல் 16 பருவத்தின் 2 வெற்றியாளர் மன்ராஜ் வீர் சிங் பங்கேற்கும் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மேட்சின் அலைவரிசை நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரம். 11:05 தேனும் பாலும். இதுவரை நேர்கள் கேட்டது நாளை நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் நிகழ்ச்சியும் நேரமாய்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:05 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மனம் வருடும் பாடல்களாய் கேட்கலாம். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 103.3 இனி தொடர்ந்து கேட்கலாம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்முனரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் 11:31 இணைந்திருக்கிறோம் நேர்களே. மனம் வருடும் பாடல்களாய் கேட்டுட்ருக்கோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு. தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:49 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலியல் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒழிக்க காத்துட்டு இருக்கும் அடுத்த பாடல் நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து.

நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் சிறு தாழ்மையிலும் நான் இருப்பதை சொல்வாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூளை

0: வாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்து தந்தலுக்கும் ஜே.
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும்.

delivery.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: அகத்தியர் தவம் செய்த பூமி இது. ஆஸ்துரையை சுட்டுக் கொண்ட வாஞ்சிநாதன் வாழ்ந்த பூமி இது.
1: ஓஹோ,
0: கண்ணம்மா பாட்டு மூலமாய் இன்னும் பாரதியார் வாழ்ந்து வரும் பூமி தெற்கு திசை பூமியாம் திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி மண்ணிலே நடந்ததாக செவி வழியாய் சொல்லப்படும் சிவபக்தனான வேலவராயன் காதல் கதையை இப்போ இங்கே பாடப்போ.

ஈசன் கோயில் முன்னாலே ஏதுமறியா காதலர்கள் இனிமேல் இறைவா நீதான் கதி என்று இணைந்தே நுழைந்தார்கள். நுழைந்து தலைவாசலுக்கு தாப்பால் போட்டார்கள். திரண்டு வந்த

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்ணாத்தால் திரைப்படத்திற்காக பவதாரணி குரலில் இளையராஜாவின் இசையில்

நிறைவாக கேட்டது கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக. சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரம் 4:10. இன்னி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கம் கணபதே என்ற விநாயகர் கீர்த்தனை. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய இந்த பாடல் ஹம்சத்வனி ராகத்திலும் ரூபக தாளத்திலும் அமைந்துள்ளது.

பொங்கும் மங்களத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. கும்முடிப்பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில். அடுத்து ஒலிக்க இருப்பது இகநைனா நா மோரா என்ற கீர்த்தனை. திருப்பதி நாராயணசுவாமி இயற்றிய இந்த பாடல் புஷ்பலலிதா ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது ஸ்வரராகசுதா என்ற புகழ்பெற்ற கீர்த்தனை. ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய இந்த பாடல் சங்கராபரணம் ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 1ஆம் தேதி பராபவ வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய காலை வணக்கம் நேர்களே.

0: எந்த பொருளையும் விரும்பாமல் இருப்பதைக் காட்டிலும் சிறந்த செல்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. வேறு உலகிலும் அதற்கு ஒப்பானதும் இல்லை. குறள் எண் 363, அதிகாரம் அவா அறுத்தல்.
1: வேண்டாமை அன்ன விழு செல்வம் ஈண்டில்லை யாண்டும் மகுதோப்பதில்.
0: எந்த பொருளையும் விரும்பாமல் இருப்பதைக் காட்டிலும் சிறந்த செல்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. வேறு உலகிலும் அதற்கு ஒப்பானதும் இல்லை. குறள் எண் 363, அதிகாரம் அவா அறுத்தல்.
2: நேரம் 4:55. இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமாய். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள், 6:15 இந்நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிர் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் கேவிகே தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், திருக்கடையூர் அமிர்த நாராயண பெருமாள் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பேட்மிண்டன் உலக கட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யப்பட்டு, 7:40 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா, 8:50 சைபாலின்

என்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 8:55 திரைசை, 9 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:30 ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் குன்றுக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நூரி வட்டம் பிரான்மலை அருள்மிகு குன்று வளர்ந்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், அம்பிகா. காலை 10:30 ஒரு பட பாடல்கள். முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. மங்கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் கேட்கலாம் டெல்லியிலிருந்து. நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே, 1:00 வசந்த கானங்கள், 1:55 சௌராஷ்டிரா பாடல், 2:00 கவிதையரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 ஆட்டக்கலம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க. சிலம்பு விளையாட்டு குறித்து கராத்தே மற்றும் சிலம்பு விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் பங்கேற்கும் நேர்முகம். 9:00 ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட், இந்தியன் ஐடல் 16 பருவத்தின் 2 வெற்றியாளர் மான்ராஜ் வீர் சிங் பங்கேற்கும் நிகழ்ச்சி கேட்கலாம் டெல்லியிலிருந்து. 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். இதுவரை நேர்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5 மணி. இனி தொடர்ந்து கேட்கலாம் பக்தி மாலை.

இறைவனை வணங்கிட நபி மூட.

பங்கிடம் மகிழ்வாய் உதவிடும் பள்ளி வாசல். ஆண்டவன் ரஹ்மத் என்றும் இறங்கும் அருமை தளமே பள்ளி வாசல், உயர் பெருமை தளமே பள்ளி வாசல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது பக்தி மாலை.
1: ஆகாஷ்வாணி இசைத்து

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது இசை அமுதம். திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள்,